பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகியின் குரலில் ஒரு இனிமையான பாடல் அப்படியே நாங்கள் தினம் இசைகளை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கிறோம். 102.6 102.8 அலைவாசிகளை சந்தோஷமாக சந்தோஷம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மீண்டும் அதிகாலை 5 மணி கடந்து 41 நிமிடமாக இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளான்களில இருந்து நிமல் குமார் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட புசல்லாவில இருந்து கேசவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதே விலை பண்குடா அழகு சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹட்டன் போடிஸ்ல இருந்து கோபு வந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக செங்கலடி ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, நாங்களும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு பேருவலியிலிருந்து ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு திருச்சி மாம்பழச்சாலை பெரியார் நகர் கிருஷ்ண கோவிந்தசாமி வந்திருக்கிறாங்க. கலைச்செல்வி மிதுன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கொழும்பு 15 ரமேஷ்கான் ஜெயசீலன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நவீன் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது என்றும் பகிர்ந்திருக்கிறாரு. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கெந்தக்குள்ளையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை சொந்தங்கள் அனைவருக்காகவும் பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, மட்டக்களப்பு கொக்குவிரல் சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கை கிராம மெரோஜ் சந்திரா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணம் தயாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. யதீஸ்வரி கவாஷ்கரன் லவித்ரா டிலுக்ஷான் மற்றும் அன்பான நண்பர் உஷாந்தன்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நீங்களும் உங்களின் பயண சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127 7705 0001 அதே போல 0127 7705 1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களின் பயண சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாஸ்து காற்றலையில் சந்தோஷ நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி. ஒசுப்பான பாடல்வது கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று, அதே போல பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்று என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற உலகத்தில் எங்கிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மேகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெதமுலிலிருந்து ஹரிஹரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. இன்றைய நாள் பாத்தீங்கன்னா வெதமுலையில இருந்து நுவரலியா நோக்கி முச்சக்கர வண்டியில வசந்தம் மிகவும் ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டு பயணிக்கின்றாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்குமாய் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. உங்களுடைய பயணம் பாதுகாப்பான பயணமாக அமைய வேண்டும் என்று நாங்களும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பணாவத்திலிருந்து பவிஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. நேற்று தினம் தன்னுடைய அப்பா சிவானந்தன் மற்றும் அம்மா புதிய மலர் தன்னுடைய 15வது திருமண ஆண்டை கொண்டாடினாங்களாம். சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருந்தாரு. அதே போல தன்னுடைய அன்பான நண்பர் லிவிஸ் லக்னான் நேற்று தினம் தன்னுடைய 8வது பிறந்த நாளை கொண்டாடினாரா, அவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருந்தாரு. நாங்களும் வசந்த மேகம் சார்பாக சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக மயிலம்பாவடைந்து பொன்னம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. இதேவேளை மொரட்டுவையிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. கந்தபுல ரேணுகா, அப்பா உதயசூரியன், அம்மா ராணி, தம்பி ஜெகன், தங்கை தெய்வானி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ராஜா பாலு வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் டிக்கோயா தரவலையை மீட்பிரிவை சேர்ந்த நேசரி இல்லம் துரைராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மகாலட்சுமி துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம், சண்முகநாதன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அதே போல வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினா சாகிற்காக பாடல் விரும்பி கேட்டு பன்னரவலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு இதழ்கஸ்கினிலிருந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. மதுமிதா, தாரணி, அஸ்மிதா, மீனலோஜினி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்குமே இனிமையான நாளாக அமைய வேண்டுவதாகவும் அதே போல மகன் ரோஹித்வரன், அதே போல ஹப்புதலை சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு ஹப்புதலை தொட்டுலாக்கண்ணில இருந்து இளையராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கிடையத்தன கூல் போன் குரு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. வாழிச்சனை அஜய் அகிலன் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா திருமாலனுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பலாங்கொடையிலிருந்து அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று மூகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. ஒலிக்கவிருக்கும் பாடல் இது. மதராசப்பட்டினம் திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷின் இசையில் வருகிறது பாடல்.

0: சொந்தம் எஃப்எம் 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: 2026 மே மாதம் 16 சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவெளிகளாக நல்ல நேரம் 2:53 to 4:23 வரை, எமகண்டம் 1:23 to 2:53 வரை, ராகுகாலம் 8:53 to 10:23 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கற்போம்.
2: மேஷம் லாபம், ரிஷபம் நன்மை, மிதுனம் உழைப்பு, கடகம் கவனம், சிம்மம் பாசம், கன்னி புகழ், துலாம் வெற்றி, விருச்சிகம் அமைதி, தனுசு கவலை, மகரம் ஓய்வு, கும்பம் புகழ், மீனம் தேர்ச்சி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் நன்மை, மிதுனம் உழைப்பு, கடகம் கவனம், சிம்மம் பாசம், கன்னி புகழ், துலாம் வெற்றி, விருச்சிகம் அமைதி, தனுசு கவலை, மகரம் ஓய்வு, கும்பம் புகழ், மீனம் தேர்ச்சி.
1: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய

மணிக்கவும் காலை 6 மணி கடந்து 24 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு. கலகா எஸ்பி சலூன் சிவா வந்திருக்கிறாங்க. இன்றைய நாளில் நல்ல பல சுபகாரியங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பவித்ரா, சுகந்தி, துஷ்யந்தன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. சாமி மலை சிங்காரவத்தை தோட்டத்தை சேர்ந்த சசிகரன், ஜெயசித்ரா இவர்களுடைய செல்வ புதல்வி சதுர்த்திக்கா தன்னுடைய பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மாமா, தாத்தா, குடும்பத்தினர் யாவரும் வாழ்த்துவதாக டி கே தினேஷ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்தை ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அன்பிக்கினே அறிவிப்பாளினி சிவானி. நிகழ்ச்சி சிறக்கட்டும், நித்தமும் ஒழிக்கட்டும், எத்திசை எங்கிலும் வசந்தம் இன்பத்தை நல்கட்டும். வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக எட்டாம்பட்டியிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. நன்றி. அதே போல உப்புக்குளம் பிள்ளையார் கோவிலடி மன்னார்ல இருந்து வேல்சாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். மனைவி யோகம் நேற்று தினம் தன்னுடைய 44வது பிறந்த நாளை கொண்டாடினாராம்.

கலந்து கொள்கின்றோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு துபாயிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக அனிஃபா ஜசிம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி சந்தோஷரா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ரேம்பதி தீரதனம் வந்திருக்கிறாரு. ரேம்சான் ரேந்தாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்துக்களிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹட்டன் கலாதேவி வந்திருக்கிறாங்க. ஐயா துறை முருகதாஸ் சபிக்ஷன் தவிக்ஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உற்சாகமான காலை நேர வணக்கங்களோட கரணினா லலிதன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களோடு வசந்தம் சொந்தங்க அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பூனாகலிருந்து ஜேசுதாஸ் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-7775-0013 அதே போல 0312-7775-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல உலகத்துல எங்கிருந்து ரொம்ப சுத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் நடத்தும் வருகிறது ஒரு இனிமையான பாடல்.

சீரான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமி 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 16ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இருந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக சீரற்ற வானிலை தொடர்பான செய்திகள் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளுடைய 10 மாவட்டங்களில் இந்த சீரற்ற வானிலை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. 200 மில்லிமீட்டர் வரை மழைவீழ்ச்சி பதிவாவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல் உயிர் திணைக்களம் தெரிவிக்கிறது. அதேபோல மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட வாகனங்களும் பிரதான செய்திகளாக இருப்பதை காணலாம். ஆறுகள் நீர்த்தேங்களுடன் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தற்போது இலங்கை அண்மைத்திருக்கின்ற தென்மேற்கு கடற்பகுதியில் காணப்படுகின்ற காற்றழுத்த தாழ்வுமண்டலத்தினுடைய மறைமுக தாக்கம் காரணமாக இந்த சூறாவளி அல்லது இந்த மழையுடன் கூடிய கடும் மழையுடன் கூடிய நிலைமை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அது கட்டம் கட்டமாக அதனுடைய வலுவிழப்பு தன்மையை அடிப்படையாக வைத்து மழை வீழ்ச்சி குறைய வாய்ப்பிருப்பதாகவும் திணைக்களம் தெரிவிக்கிறது. பார்க்கலாம் அதுபான முழுமையான விவரங்கள் இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை பார்க்கலாம். சில பாடசாலைகளுக்கு விடுமுறையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல மற்றொரு முக்கியமான தகவல் ஒன்றும் வெளியாகிருக்கிறது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் துபாய் நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்திய பணமும் ஹேக்கர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதான ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தொடர்பான பதிவு ஒன்றை அதனை அரசரப்பினுடைய விமான சேவைகள் அமைச்சரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல டித்வாவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையின் போது பகுதியைச் சேர்ந்த ஒரு அதிகாரி 50-50 பணத்தை பிரித்துக் கொண்டு அந்த நபரிடமிருந்து, அதாவது தித்வாவுக்கான பாதிப்படைந்த வீட்டுக்கான கொடுப்பணம் வழங்கிய நபரிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. அந்த அதிகாரி இப்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருந்தும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. சரத் நிஷாந்தினுடைய சகோதரருக்கு 5.5 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரதேச செயலாளருடைய செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய இடையூறு ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பாக அதில் பிரதான சந்தேக நபர் சரத் நிஷாந்த் அவர் மரணமாகிற நிலையில் அவருடைய 2வது சந்தேக நபராக அவருடைய சகோதரருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல 15 வயது சிறுமி துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பாக இப்போது ஆரம்பகட்ட விசாரணைகள் நிறைவடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிரான இந்த விசாரணைகள் ஆரம்பகட்ட விசாரணையை நிறைவடைந்திருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் தீவிரமாக கவனித்து வருவதான தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் நாட்டில் வலுசக்தி துறையில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லை, சரியாக முகாமைத்துவம் செய்யப்படுகிறது, அச்சம் கொள்ள வேண்டாம் என்பதாக பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல இந்தியாவினுடைய INS சுனைனா கப்பல் கொழும்புக்கு வந்திருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தல் என்பதாக அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மல்வானை வீடு தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது தொடர்பிலும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே மேலும் பல முக்கியமான செய்திகளும் வந்திருக்கின்றன. எனவே முக்கியமான பல விடயங்களை இந்த தினம் நாங்கள் செய்தியூடாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரதானமாக இன்று தினம் பத்திரிகையில் வெளியாயிருப்பது சீரற்ற வானொலியோடு தொடர்பட்ட செய்தி. இன்றைய லங்காதீப் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தி, மகா வெசின் திஸ்திக் தாயக ஜனதாவ ஆபத்தாவட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைவற்றுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப் பத்திரிகையுடைய செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சீரற்ற காலநிலையால் 10 மாவட்டங்கள் பாதிப்பு, 1 இருவர் உயிரிழப்பு, 200 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி என்பதாக தலைப்பிடப்படுகிறது. ரத்தினபுரி, காலி, ஹம்பாந்தோட்டை, முனராகலை, மட்டக்களப்பு, களுத்துறை, கொழும்பு, புத்தளம், அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் 1151 குடும்பங்களைச் சேர்ந்த 3623 பேர் பாதிப்பு என்பதாக உபதலைப்பட்டு இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு
முக்கியத்துவம் அளித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கைக்கு வடக்கே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் சீரற்ற வானிலை தொடர்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான கடும் மழையினால் 10 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு 20 உயிரிழந்திருக்கிறார்கள். கொழும்பு, களுத்துறை உள்ளிட்ட பல பகுதிகளில் 200 மில்லிமீட்டர் வரையான கனமழை பதிவாகிய நிலையில் அடுத்த சில நாட்களுக்கும் இந்த அபாய நிலை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரத்தினபுரி, காலி, ஹம்பாந்தோட்டை, முனலாகலை, மட்டக்களப்பு, களுத்துறை, கொழும்பு, புத்தளம், அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் 1151 குடும்பங்களைச் சேர்ந்த 3623 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இதுதொடர்பில் நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள அரச தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய பேச்சாளர் பிரதீப் கொடிப்பிலி இதுதொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டி கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கடந்த 24 மணித்தில், அதாவது நேற்று காலை 6 மணி வரையான 24 மணி நேரங்களில் நாட்டின் பல பகுதிகளில் சுமார் 200 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது. கொழும்பு மாவட்டத்தில் பல இடங்களில் 175 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது. களுத்துறை, கொழும்பு, ரத்தினபுரி மற்றும் கேகாலி ஆகிய மாவட்டங்களிலேயே கடந்த 24 மணி நேரத்தில் 60 மில்லிமீட்டர் முதல் 175 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்திருக்கிறது. இந்த மழையுடனான காலநிலை காரணமாக சில மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் என்பவை இரண்டு வெவ்வேறு விடயங்கள். தற்போது களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் மட்டுமே மக்கள் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரிய அளவிலான அனர்த்த நிலைமைகள் இன்னும் ஏற்படவில்லை. எனினும் இந்த மழை வீழ்ச்சி மேலும் அதிகரித்தால் பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ரத்தினபுரி, காலி, முனராகலை, மட்டக்களப்பு, களுத்துறை, கொழும்பு, புத்தளம் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் பதிவாகியிருக்கிறார்கள். தற்காலிகமாக இரண்டு பாதுகாப்பு நிலையங்களில் 104 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். களுத்துறை மாவட்டத்தின் ஒரு பாதுகாப்பு நிலையத்தில் 29 பேரும், புத்தளம் மாவட்டத்தின் ஒரு பாதுகாப்பு நிலையத்தில் 75 பேரும் தற்போது தங்கியிருக்கிறார்கள். பொதுமக்கள் தங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் அல்லது தகவல்கள் தேவைப்படின் எமது 117 அல்லது 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை 24 மணி நேரம் தொடர்பு கொள்ள முடியும். மும்மொழிகளிலும் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும். உங்களது கிராமங்களில் உள்ள உத்தியோகத்தர்களோடு தொடர்பில் இருப்பது மிகவும் முக்கியமானது என்பதாகவும் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது வரை இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 11 தேதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒருவர் வெள்ள நீரில் அடி செல்லப்பட்டு உயிரிழந்தார். நேற்று முன்தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாண மாவட்டத்தில் மின்னல் தாக்கியதனால் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மின்னல் தாக்கத்தினால் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் மிகுந்த அவதானத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் பிரதீப் கொடிப்பிலி வலியுறுத்தியிருக்கிறார். இடிமின்னல் நிலவும் போது திறந்த வெளி மைதானங்கள், வயல்வெளிகள் மற்றும் மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்த்துக் கொள்ளவும், வீட்டினுள் இருக்கும் போது மின்சார உபகரணங்களை துண்டித்து வைத்திருப்பதோடு கையடக்க தொலைபேசிகளின் பயன்பாட்டையும் குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இடி மின்னல் தாக்கம் இருக்கும்போது இந்த வீட்டிற்கின்ற மின்சார உபகரணங்களை நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும். அதே போல கையடக்க தொலைபேசி பயன்பாட்டையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது கோரிக்கை. வீதி போக்குவரத்து தொடர்பில் அவதானிக்கும் போது கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் சில உட்புற வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டுள்ளன. களுத்துறையின் மத்துகம மற்றும் அகலவத்த போன்ற பகுதிகளிலும் கொழும்பின் சில தாழ்நில வீதிகளிலும் நீர் தேங்கியிருக்கிறது. அத்தனகல் ஓயா மற்றும் கழுகங்கையின் உப ஆறான குடாகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவது குறித்து நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதேபோல் கம்பஹா மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் பஸ்னாகுட ஓயாவின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. திவிலப்பிட்டிய, மீரிகம, அத்தனுகளும், மகர, கம்பகா, மினுவாங்குட, ஜாயல, கடான, வத்தலை உள்ளிட்ட பிரதேச இலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் அத்தனுகள் ஓயா மற்றும் உருவல் ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் உயர்வடையும் போது மிகுந்த கவனத்தோடு செயற்பட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அவசர மீட்பு பணிகளுக்காக முப்படைகள் மற்றும் போலீசார் தயார் நிலையில் இருக்கிறார்கள். படகுகள் மற்றும் மீட்பு உபகரணங்கள் தேவையான இடங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. தற்போதைய நிலையில் ஆறுகள் பெருக்கெடுப்பதை விட வடிகால்கள் அடைப்படுத்துவதால் ஏற்படும் திடீர் வெள்ளப்பெருக்கே அதிகமாக காணப்படுகின்றது. குப்பைகள் மற்றும் கழிவுகளால் வடிகால்கள் அடைக்கப்படுவதனால் வீதிகளில் நீர் தேங்குகிறது. எனவே உங்கள் சுற்றுப்புறம் குறித்து அவதானமாக இருக்குமாறும் ஏதேனும் ஆபத்துக்கள் காணப்படின் 117 என்ற இலக்கத்துக்கு அறிய தருமாறும் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு வளிமண்டல திணைக்களத்தினுடைய கால வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டோ அவர்கள் தெரிவிக்கையில், கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குளியாப்பிட்டிய பகுதியில் 193 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கிறது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பள்ளத்த மழை பதிவாக இருக்கிறது. அனுராதபுரம் திருகோணமலை போன்ற பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது. இலங்கைக்கு வடக்கே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இது வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் மிக மெதுவாகவே நகர்கிறது. இதனால் அடுத்த சில நாட்களுக்கும் மேல் சப்ரகமுக வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களிலும் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையான பள்ளத்த மழை பெய்யக்கூடும். கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும்பதால் மீனவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு தகவலும் இடம்பெடுத்திருக்கிறது. நாட்டில் தொடரும் கடும் மழை, 22 நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறப்பும், 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை என்பதும் இன்னும் ஒரு செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலைபெறும் கடும் மழை காரணமாக கழுகங்கை, கழனிகங்கை, அத்தனகல் ஓயா மற்றும் மகா ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டம் சடுதியாக உயர்வடைந்திருக்கிறது. பல மாவட்டங்களில் சிறு வெள்ள அபாயமும் மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 73 பிரதான நீர்த்தேக்கங்களின் 22 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதோடு ராஜாங்கனை, இங்கினிமிட்டிய, தப்போவ மற்றும் நாச்சத்துவ போன்ற நீர்த்தேக்கங்களில் இருந்து மேலதிக நீர் வெளியேற்றப்படுவதால் மீ ஓயா மற்றும் கலா ஓயா பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. இதுதொடர்பில் நேற்று தினம் அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் பொறியியலாளர் SS சூரிய பண்டார தெரிவிக்கையில், மேல் வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் கடலோர பகுதிகளில் மற்றும் அதனை சார்ந்த ஆற்று பள்ளத்தாக்குகளில் அதிக மழை பெய்திருக்கிறது. கழுகங்கை, கழனிகங்கை, அத்தனகல் ஓயா மற்றும் மகா ஓயா ஆகிய பகுதிகளில் கணிசமான மழை பதிவாகியிருக்கிறது. கழுகங்கையின் மில்லக்கந்த பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக குடாகங்கை பகுதியில் நேற்று காலை சிறு வெள்ள நிலைமை ஏற்பட்டதால் புலசிங்கள, மதுராவல மற்றும் பாலிந்துணவர பிரதேச பிரிவுகளில் உள்ள தாழ்நில மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பல இடங்களில் நீர் புகுந்திருக்கிற நிலையில் தற்போது பெய்யும் மேலதிக மழையினால் ஆபத்து அதிகரிக்கலாம். எனவே கழனிகங்கையின் மேல் பகுதியில் அதாவது அவிசாவளை பகுதியில் 180 மில்லிமீட்டர் மழையும், ஹங்வெல்ல பகுதியில் 125 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. எனினும் கழனிகங்கையில் பாரிய வெள்ள அபாயம் இன்னும் ஏற்படவில்லை. அத்தனகல் ஓயாவின் மேல் பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதோடு பஸ்னாகோட நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் கம்பகா, மினுவாங்குடை, ஜாயல, வத்தலை போன்ற பகுதிகளில் சிறு வெள்ள அபாயம் நிலவுகிறது. மகா ஓயாவின் கிரி உள்ள மற்றும் படல்கம பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிற போதிலும் அது இன்னும் ஆபத்தான மட்டத்தை எட்டவில்லை. எமது திணைக்களத்தின் கீழ் உள்ள 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 22 நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன. ராஜாங்கனை, இங்கினிமிட்டிய, தப்போவ மற்றும் நாச்சத்துவ போன்ற நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் மீ ஓயா மற்றும் கலா ஓயா பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. தற்போது பெய்யும் மழையின் தன்மை என்னவென்றால் மிக குறுகிய காலத்தில் அதிக மழை பெய்கிறது. இதனால் ஆறுகள் பெருக்கெடுக்காவிட்டாலும் தாழ்நிலங்கள் மற்றும் வீதிகள் சட்டென்று நீரில் மூழ்கும் அபாயம் இருக்கிறது. எனவே பொதுமக்கள் தாழ்நிலங்களில் நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த மழை காரணமாக வெள்ள அபாயம் மற்றும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மோசமான காலநிலைக்கு மத்தியில் தற்காலிக கூடாங்களில் தங்கியிருப்பது ஆபத்தானது. ஹக்களையில் பாதிக்கப்பட்ட 23 குடும்பங்கள் அச்சம் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அந்த செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக இன்னும் ஒரு தகவல், போலீசார் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை, மலையகத்தில் நீடிக்கும் அடைமழை, வெள்ளப்பிரதேச மக்களுக்கு போலீசார் வெளிப்பிரதேச மக்களுக்கு போலீசார் விசேட எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். மலையகத்தில் கடும் மழையுடனான காலநிலை தொடர்ந்தும் பதிவாகி இருக்கிறதுனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நுவரலியா மாவட்டத்தில் கடும் காற்றுடன் கூடிய அடைமழை பெய்து வருவதால் வாகன சாரதிகளும் வெளிப்பிரதேசங்களிலிருந்து செல்வோரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம்
பிரிவினுடைய நுவரெலியா கிளை அறிவித்திருக்கின்றது. நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதோடு ஆறுகளின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீர்வீழ்ச்சிகளின் நீர் வேகம் அதிகரித்துள்ளதால் இக்காலப்பகுதியில் சுற்றுலா செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இப்பகுதியில் பெய்து வரும் கனமழையினால் விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் வான்பாய ஆரம்பித்திருக்கிறது. கெஹல்கம் ஓயாவின் நீர்மட்டமும் உயர்வந்திருக்கிறது. அதேபோல் அட்டன் பகுதியில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பு கருதி நேற்று தினம் அட்டன் வளையத்துக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை இன்று சனிக்கிழமை முகமந்தலாவை, நோர்வுட், புளியாவத்தை, வட்டவழி ஆகிய பாடசாலைகளுக்கு பிரதேச மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட தமிழ் தின போட்டிகள் நிகழ்வுகளும் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை ஏனைய விடயங்களுக்காக பாடசாலைகளுக்கு அழைப்பதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அட்டன் கல்வி வலயம் தெரிவித்திருக்கிறது. அட்டன் கொழும்பு பிரதான வீதியில் அட்டன், வட்டவளை, தியகலை, கரோலினா, கிணிகத்தேனை, பிட்டவள ஆகிய பகுதிகளிலும், அட்டன் நுவரெலியா வீதியின் குடாகம, கொட்டகலை, சென்கிளையர், தலவாக்கலை, ரதல்ல, நானோயா ஆகிய பகுதிகளிலும் மழையுடன் கடும் பனிமூட்டம் காணப்படுவதனால் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். நுவரெலியா, கந்தப்பளை, அட்டன் உள்ளிட்ட நுவரெலியா மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் மாலை வேளையில் தொடர்ந்தும் பெய்து வரும் கனமழை காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டதோடு விவசாயத்தில் ஈடுபட வருகின்றவர்களும் அன்றாடம் கூலி தொழில் செய்கின்றவர்களும் பெரும் சிரமங்களுக்கு முகங்கொடுத்து வருகின்றார்கள். மேலும் கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட தித்வா புயல் காரணமாக பாரிய மண் சரிவுகள் பதிவான இடங்கள் தொடர்ந்தும் அவதானிக்கப்பட்டு வருகின்றன. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கினிகத்தேனை, கிதுல்களை போன்ற ஒரு சில இடங்களில் மண்மேடுகள் பகுதி பகுதியாக சரிவடைந்து வருகின்றமையினால் இவ்வீதியூடாக பயணிப்போர் நிதானமாக பயணிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளை கொத்மலை பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக கொத்மலை கம்பளை பிரதான வீதி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முதல் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது. தித்வா புயலால் மண் சரிவு ஏற்பட்ட பரகம்மான பகுதியில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட அபாயம் நிலவுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று மாத்தலை கீழ பிரதான வீதியின் குறுக்கே நேற்று அதிகாலை மரம் ஒன்று சரிந்து விழுந்ததால் பயணிகள், பேருந்துகளும், பார ஊர்திகளும் கீழ பாதையினூடாக செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் குறித்த வாகனங்கள் மாற்று வீதி வழிகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். இதேபோல் நேற்று தினம் யாழ்ப்பாண கனமழை பெய்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். யாழ் நகரிலும் அதன் அண்மித்த பகுதிகளிலும் கனமழை பதிவாகியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அங்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வடிகான்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இதன்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதான செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்று தினம் மற்றொரு முக்கியமான தகவலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. மோசமான காலநிலைக்கு மத்தியில் தற்காலிக கூடாரங்களில் தங்கியிருப்பது ஆபத்தானது. ஹக்களையில் பாதிக்கப்பட்ட 23 குடும்பங்கள் அச்சம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நுவரெலியா ஹக்களையில் தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட 23 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது மலையகத்தில் தொடரும் கடும் மழையுடனான காலநிலையால் ஹக்களை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்கள் காற்றில் பறக்கும் நிலையில் உள்ளதாகவும், வீசும் காற்றுக்கு தாங்கும் சக்தி இந்த கூடாரங்களுக்கு இல்லை என்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். மண் சரிவு அபாயத்தால் தங்களது வீடுகளை இழந்த இந்த குடும்பங்கள் ஆரம்பத்தில் பொதுமக்கள் தங்கும் இடங்களில் தோட்ட கோயில்களிலும் தங்கியிருந்த நிலையில் பின்னர் அரசாங்கம் ஏற்பாடு செய்த தற்காலிக கூடாரங்களில் குடியமர்த்தப்பட்டார்கள். எனினும் மழைக்காலம் மற்றும் பலத்த காற்று வீசும் நாட்களில் அந்த கூடாரங்களில் தங்கியிருப்பது மிகவும் கடினமான உள்ளதாகவும் அந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இரவு நேரத்தில் தங்கியிருக்கும் கூடாரத்தை சுற்றும் விஷப்பாம்புகள், விஷப்பூச்சிகளால் எங்களுக்கு அபாயம் ஏற்படும் நிலை உள்ளது எனவும், இத்தொடர்பில் கடந்த மாதங்களில் நாங்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்து கருத்துக்கள் காரணமாக வெளிமலை பிரதேச சபையின் அரசு அதிகாரிகள் கடுமையாக திட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக உண்மையை சொன்னபோதும் அங்கிருக்கின்ற அதிகாரிகள் இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்ததான விடயத்தை அடிப்படையாக வைத்து தங்களை கடுமையாக திட்டியதாகவும் அந்த மக்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். இந்த நிலையில் வீடுகளும் இல்லாமல் தற்காலிக வசிப்பிடத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி வாழும் தமக்கு பாதுகாப்பான குடியேற்றங்களை அமைத்துக் கொடுக்கும் விடயத்தில் அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இன்றைய தினம்
பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி ஒன்று முக்கியமாக இருப்பதை காணலாம். பேட் வெதர் ஃபோர்ஸஸ் க்ளோஸ் ஆஃப் 137 ஸ்கூல்ஸ் இன் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த சீரற்ற வானிலை காரணமாக மத்திய மாகாணத்தில் மாத்திரம் 137 பாடசாலைகளுக்கு நேற்று தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே மத்திய மாகாணத்தினுடைய கல்வி பணிப்பாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நயோமி ஹெட்டியாராச்சி அவர்கள் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். 137 பாடசாலைகளுக்கு இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு நேற்றைய தினம். எனவே அந்த பாடசாலைகள் திங்கட்கிழமை திறக்கப்படுகின்ற விவகாரமும் தற்போது இருக்கின்ற மழையுடன் கூடிய வானிலை அடிப்படையாக வைத்து அறிவிக்கப்படும் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தியும் இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே சீரற்ற வானிலை நிலவுகிறது. மக்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பல பகுதிகளில் மண் சரிவு அபாயம் நிலவுகிறது. அதே போல வெள்ள அபாயம் காணப்படுகிறது. சில பகுதிகளில் இந்த பிரதானமான வீதிகளில் இருக்கின்ற வடிகால்களுடைய பிரச்சனை காரணமாக வெள்ளம் இருக்கிறது. எனவே இதுகுறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக செயற்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் வகையில்தான் அந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அடுத்த இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகிருக்கின்ற மிக முக்கியமான செய்தி குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கணும். இன்றைய டெய்லி மிரர் மற்றும் லங்காதிபத்தினுடைய பிரதான செய்தியாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் செலுத்திய ஒரு கட்டணம் ஹேக்கர்களால் கையகப்படுத்தப்பட்டதான ஒரு தகவல் வந்திருக்கிறது. குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கின்றோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் அதே போல டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியும் இன்னும் ஒரு ஹேக்கர்களுடன் தொடர்புடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைய லங்கா தீப பத்திரிகை, ஸ்ரீலங்கன் டுபாய் எவு கோட்டி அட்டாக் ஹேக்கருன் ஆத்தட்டர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினூடாக டுபாயில் இருக்கின்ற நிறுவனத்துக்கு செலுத்திய பணம் ஹேக்கர்களால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இன்றைய லங்கா தீபத்தினுடைய பிரதான செய்தி. வித்யுத் லிபினியேட்டர் ரிங்களா என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. ஏம வெலா தமாய் கடினம் பிரகாஷ்யா கர்ணவா குவான் சேவா எமத்தி என்பதாக இன்னும் ஒரு உபத்தலைப்பும், கனுதினவ ஹெலிகர தயாசிரிகின் எக்ஸ் சடானாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் அந்த செய்திக்கும் பிரதான தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஸ்ரீலங்கன் விமான நிறுவனமானது டுபாயில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டிய பணம் தொடர்பான விடயத்தில் இப்போது சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 8 கோடி ரூபாய், அதாவது 80 மில்லியன் ரூபாய் இவ்வாறு பணம் செலுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த செலுத்தப்பட வேண்டிய அந்த கொடுக்கல் வாங்க இடம்பெற்ற அந்த மின்னஞ்சலுக்குள் புகுந்த ஹேக்கர்கள் இந்த பணத்தையும் லாபகமாக சுருட்டியிருக்கதாக, சுருட்டுவதற்கான முயற்சி இடம்பெற்றிருப்பதாக தயாசிரி ஜெயசேகர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவொன்றிட்டிருக்கிறார். அது குறித்து விசாரணை மேற்கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளுக்கு அல்லது அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக விமான சேவையில் அமைச்சு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஆமாம், அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். எனவே ஆரம்பகட்ட விசாரணைகளில் இந்த 8 கோடி ரூபாய் டுபாய் இருக்கின்ற ஒருவருக்கு வழங்கிய, அதாவது விமான சேவை நிறுவனத்தினூடாக வழங்கப்பட வேண்டிய தொகை தொடர்பான விடயத்தில்தான் இந்த ஹேக்கர்கள் புகுந்து அதனையும் தங்களுக்குள் இவ்வாறு எடுத்துக்கொண்டிருப்பதான தகவல் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த விடயம் இப்போது மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்திலிருந்து 20 மில்லியன் டாலர் களவாட 2.5 மில்லியன் டாலர் களவாடப்பட்டிருக்க ஹேக்கர்களால், அதே போல அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட தபால் மூலம் அனுப்பப்பட்ட தபால் கொடுப்பனவு தொடர்பான விடயத்திலும் சிக்கல் இருக்கிறது. இப்போது இங்கு இன்னும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்ச்சியாக ஹேக்கர்களால் இந்த சிஸ்டம் ஹேக் செய்யப்பட்டு பணம் களவாடப்படுகிற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் அது குறித்தான சம்பவங்கள் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகை கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மாத்திரம் பதிவாகியிருக்கின்ற இந்த எரர்கள் அல்லது இது தொடர்பான சிக்கல்கள், பணம் தொடர்பாக வருகின்ற முறைப்பாடுகள் குறித்தான தகவலை பட்டியலிட்டு காட்டியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். எனவே சம்பவம் தொடர்பாக மீண்டும் இன்னும் ஒரு விசாரணை ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு நிறுவனங்களூடாக இருக்கின்ற மின்னஞ்சல்களை ஹேக் செய்து பணத்தை களவாடுகின்ற சம்பவங்கள் இப்போது அதிகரித்து வருகின்ற விடயங்கள் இங்கே பிரதானமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்த இன்றைய தினம் பத்திரிகையில் மேலும் பல செய்திகளும் வெளியாகிறது. இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையில் ஒரு முக்கியமான செய்தி, ஹேக்கர்கள் தான் இவ்வாறு வெளிநாட்டிலிருந்தோ அல்லது உள்ளூரிலிருந்தோ பணத்தை ஹேக் செய்து களவெடுக்கிறார்கள் என்றால் மக்களிடமிருந்து நேரடியாக பணியாற்ற வேண்டிய சில அதிகாரிகளும் மக்களிடமிருந்தே பணத்தை கொடுத்து வாங்குகின்ற ஒரு மோசடி சம்பவம் இடம்பெற்ற ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் பதிவாகியிருக்கிறது. லங்கா தீப பத்திரிகை முனரா பகுதி இடம்பெற்ற சம்பவத்தை மேற்கொள் காட்டிய செய்தியினை வெளியிடுகிறது. செக்பத் மார்கர பணாட்ட பணால் பெதாகின எக்கம பவுளே செமியா பிரிய திதநாட்டம தீலா திட்வா ஆபதா முனராகல வந்திவளின் கோட்டி தெகாலா சாகன சேவா நிறையாக்கோகே வெட தகனாம் கிராமல் எழுதாரின்கே நிறாயிட்ட மாறுவாக் திசா லேக்கம் காரியாலயின் பரீட்சணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். உங்களுக்கு தெரியும், தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் 50 லட்சம் ரூபாய், காணியோடு சேர்த்து அவர்களுக்கு இன்னும் ஒரு 50 லட்சம் ரூபாய் என்ற 1 கோடி ரூபாய் பணம் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. சில பகுதிகளில் அந்த கொடுப்பனவுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன, சில பகுதிகளில் வழங்கப்பட்டு முடிந்துவிட்டன. அந்த வகையில் முனராகலை பகுதியில் இதனை அடிப்படையாக வைத்து இந்த நிவாரண சேவை அதிகாரி ஒருவர் தன்னுடைய வேலையை காட்டியிருப்பதாகத்தான் அந்த செய்தி பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். முனராகலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கான இந்த நட்டையீடு செலுத்தும் நடவடிக்கையின் போதுதான் இந்த நிதி மோசடி இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்து நிவாரண சேவை அனர்த்த நிவாரண சேவை அதிகாரியினுடைய பணி நீக்கம் செய்யப்பட்டதோடு அந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம சேவகர் இவ்வாறு பணி இடைமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக
அந்த செய்தி பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே முனராகலை பிரதேச செயலக பிரிவின் மதுரு கெட்டிய கிராம பிரிவுக்குட்பட்ட பகுதியில்தான் இந்த சம்பவம் பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த பகுதியில் சேதமே அடையாத ஒரு வீட்டுக்கு சேதம் முழுமையான சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கும் அதிக கிட்டத்தட்ட 1,90,00,000 ரூபாய்க்கும் அதிகமான அதாவது 1,89,00,000 ரூபாய் பெறுமதியான பணத்தை அந்த கிராம சேவகரும் அந்த நிவாரண சேவை அதிகாரியும் இணைந்து ஒருவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு அது எப்படி என்றால் அந்த குடும்பத்தினுடைய மனைவிக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது, கனவுக்கு ஒரே வீட்டுக்கு இருவருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் அந்த பணத்தை இவர்கள் ஆட்டையப்படுவதற்காக. எனவே அப்படியாக செய்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற அந்த சம்பவத்தின் போது இவர் என்ன செய்திருக்கார் என்றால் அந்த செக்கை வழங்கி அதற்கான காசோலையை வழங்கி வங்கிக்கு சென்று அந்த பணத்தை மாற்றுமாறு கூறி அங்கே பாதிக்கு பாதியாக அவர்கள் பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த அதிகாரி உங்களுக்கு பாதி எனக்கு பாதி என்பதாக பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து அந்த வீட்டினுடைய அல்லது நிவாரணத்தை பெற்றிருக்கின்ற அந்த சம்பவம் தொடர்பான பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய போலீசார் கொண்ட விசாரணையின் போதுதான் இந்த சம்பவம் வெளிவந்திருக்கிறது. எனவே பாதிக்கப்படாத வீடு ஒன்றுக்கு இவ்வாறு முழுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்து இந்த 1,89,00,000 ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் அதனை களவாடுவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள், களவாடிவிட்டார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அந்த நிவாரண சேவை அதிகாரி பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கிராம சேவகர் இப்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பல பகுதிகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பாடிய வாயும் ஆடிய காலும் சும்மா இருக்காது என்று சொல்வார்கள். அந்த வகையில் தான் கடந்த காலத்தில் இவ்வாறு மக்களுக்கு வந்த பல நிவாரணங்கள் பல விடயங்களை கொள்ளையிட்ட ஒரு சில அதிகாரிகள் தொடர்ந்தும் பல பகுதிகளிலும் பணிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய செயற்பாடு ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்காக அமைகிறது. அவ்வாறான ஒரு அதிகாரி தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்கள் பகுதிகளிலும் இவ்வாறு மோசடியான முறையில் யாராவது செயற்படுகிறார்களாக இருந்தால் அது தொடர்பாக உடனடியாக அறிவிக்க முடியும். அந்த விடயங்கள் குறித்து துரிதமாக இப்போது நடவடிக்கை இடம்பெறுகிறது. நீங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருந்தால், உங்களுக்கு சரியான நிவாரணம் வழங்கப்படாமல் இருந்தால் அல்லது பாதிக்கப்படாத ஒருவருக்கு நிவாரணம் வழங்கப்படுவதாக உங்களுக்கு தெரிந்திருந்தால் அது குறித்தும் நீங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிப்பதன் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பதுதான் முக்கியமான செய்தி. இப்போது விசாரணை தொடர்கிறது என்பதும் அந்த செய்தி பிரதான செய்தியாக லாங்காதி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தித்வா தொடர்பான விடயத்தை பார்க்கின்ற போது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் உருவாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் 6 மாதங்களாகியும் அரசாங்க அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை, சாமிமலை வேளோன் தோட்ட மக்கள் சுட்டிக்காட்டு என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு 6 மாதங்கள் கடந்துவிட்டன, எந்த ஒரு அதிகாரியும் இந்த பக்கம் வரவில்லை என சாமிமலை வேளோன் தோட்ட மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். மஸ்கலியா பிரதேசத்திற்குட்பட்ட சாமிமலை வேளோன் தோட்டத்தில் தித்வா புயலினால் காரணமாக நிலம் தாழ் இறங்கியதை அடுத்து தொடர்ந்து குறித்த பகுதியில் உள்ள 23 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இதனையடுத்து தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வினை தொடர்ந்து 4 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் அங்குள்ள மூடப்பட்ட பழைய பாடசாலை கட்டிடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனையோர் தத்தமது வீடுகளில் அச்சத்துக்கு மத்தியில் தொடர்ந்தும் வாழ்ந்து வருகிறார்கள். இவ்வாறு மாற்றிடங்களுக்கு அனுப்பப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் தினமும் பல்வேறு சிரமங்களுக்கு முகங்கொடுத்து வருவதாகவும் தற்போதைய அரசாங்கம் குறித்த விடயம் சம்பந்தமாக கவனம் செலுத்தி தமக்கான உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வாறு கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். ஜனாதிபதி அண்மையில் நுவரெலியா, கண்டி, மாத்தளை ஆகிய பதுல்லை ஆகிய மாவட்டங்களுக்கான விசேட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அங்கு பல தரவுகளை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனவே அவர்கள் வழங்கிய தரவுகளுக்கு அமைய துரிதமாக அந்த மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குமாறும் பணத்தை ஒரு தடையாக கொள்ள வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வீடுகளை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதுவரை அவர்களுக்கு தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களை அமைத்துக் கொடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருந்தால் சில பகுதிகளில் அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மலையக பகுதிகளை பொறுத்தவரைக்கும் இந்த அதிகாரிகள் அந்த மக்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதிலும் அதேபோல் அரசாங்கம் வழங்கியிருக்கின்ற நிவாரணங்களை வழங்குவதிலும் அவர்கள் அசமந்த போக்கை அல்லது வழங்குவதில்
காலதாமதத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களும் பல பகுதிகளில் குற்றச்சாட்டாக இருக்கிறது. சில பகுதிகளில் சிறப்பாக இடம்பெறுகின்ற போதிலும் சில பகுதிகளில் மக்கள் இவ்வாறு நிவாரணம் வழங்குவதில் புறக்கணிக்கப்படுவதான செய்திகளும் இருக்கிறது. எனவே அதுகுறித்து உரிய அதிகாரிகள் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் இதுகுறித்து கவனம் செலுத்த வேண்டும். அந்த பகுதிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நினைவுற்று வகையிலான செய்தியாக அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நீதிமன்ற செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். இன்றைய தினம் முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். லங்காதி பத்திரிகை பிரதேச லேக்கம்ட்ட பாதா கரலா ஆராய்ச்சி கட்டுவை இட்டபு பிரதேச சபாபதி வசர பஹமாரா ஹிரே லக்ஷே தாயக வந்தி கவர்னத் யோக நடுவே பலம் வித்திகொரு இட்டபு எமதி சனத் நிஷாந்த மியகி என்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் அதுபான செய்தி வீரகேசரி பத்திரிகையிலும் வருகிறது. முன்னாள் அமைச்சர் சனத் நிஷாந்தவின் சகோதரருக்கு 5.5 வருட சிறை தண்டனை சிலாவம் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஆராய்ச்சி கட்டுவை பிரதேச செயலாளரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் உறுப்பினராக செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் சனத் நிஷாந்தவின் சகோதரர் ஜகத் சமந்தவுக்கு 5.5 வருடகால கடூழிய சிறுநிலை விதித்து சிலாவம் மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கின்றது. கடந்த 2007 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கருக்குளிய ஜாயதிசாராமய விகாரையில் நடந்த வைபவம் ஒன்றின் போது ஆராய்ச்சி கட்டுவை பிரதேச செயலாளர் தனசிங்க சூரசிங்கவின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் உறுப்பினராக இருந்தமை பிரதேச செயலாளரை தாக்க முற்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலாபம் மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி நயோமி விக்ரமசேகர இந்த தீர்ப்பை நேற்று அறிவித்திருக்கின்றார். தற்போது அவர் வேறு நீதிமன்றில் நீதிபதியாக கடமையாற்றுகின்ற போதும் நேற்று தினம் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்குவதற்காக அவர் சிலாபம் மேல் நீதிமன்றத்துக்கு வருகை தந்தும் குறித்த தீர்ப்பை அளித்திருந்தார். அதன்படி 3 குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக காணப்பட்ட ஜகத் சமந்தவுக்கு 5.5 வருடங்கள் கடூழிய சிறுதண்டனை பிறப்பித்த நீதிபதி மேலதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேச செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டையீடு செலுத்தவும் உத்தரவிட்டார். குறித்த நட்டையீட்டை செலுத்த தவினால் மேலும் 1 வருட கடூழிய சிறுதண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் எச்சரிக்கை விடுத்தார். 2007 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சரத் நிஷாந்தவுக்கு அவரது சகோதரரான ஆராய்ச்சி கட்டுவை பிரதேச சபையின் முன்னாள் தலைவரும் தற்போதைய சபையின் பொதுஜன பெருமன உறுப்பினரான ஜகத் சமந்த உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் விசாரணையின் இடையே சரத் நிஷாந்த உயிரிழந்த நிலையில் ஜகத் சமந்தவுக்கு எதிராக தொடர்ந்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு நேற்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி கட்டுவை பிரதேச செயலாளருக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு குறிப்பாக அங்கிருக்கு சட்டவிரோதமாக மரக்கடத்து தொடர்பான விடயம் தொடர்பில் விகாரை ஒன்றில் சுற்றிவளை மேற்கொண்டு சென்ற போதுதான் இவர்கள் அங்கு அந்த அதிகாரிக்கு கடமையை செய்ய விடாமல் இடையூறு விளைவித்தமை அச்சுறுத்தமை தாக்க முற்பட்டமை போன்ற குற்றச்சாட்டுகள் அதே போல சட்டவிரோத கும்பலின் உறுப்பினராக இருந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் இந்த சரத் நிஷாந்தினுடைய சகோதரருக்கு இந்த 5.5 வருட கால கடூழிய சிறுதண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் நட்டையீடாக செலுத்த வேண்டும் என்ற உத்தரவும் நேற்று தினம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் லக்ஷ்மண் யாப்பாவின் மேன்முறையீட்டு மனு செப்டம்பர் 7 விசாரணைக்கு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்தன சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கு எதிர்வரும் செப்டம்பர் 7 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறும் உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த மனு நேற்றைய தினம் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரசேன அச்சல வெங்கம்புலி மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் மூவரடங்கிய நீதியரசர்களுடைய விசாரணை கடந்து கொள்ளப்பட்ட போதுதான் இந்த விடயம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என தனது ஹர்த்தரணிகள் ஆரம்பகட்ட ஆட்சேபனை முன்வைத்த போதிலும் மேல் நீதிமன்றம் அந்த ஆட்சேபம் நிராகரித்ததாகவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதும் இங்கே பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல். கனயமுள்ள சஞ்சீவ கொலைக்கு துப்பாக்கி வழங்கியது கம்பகா ஒஸ்மான்
சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பதை பார்க்கலாம். அது தொடர்பான செய்தி இன்றைய ஏனைய பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை பத்திரிகையில் இந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. பாதாள உலகக்குழு தலைவன் என அறியப்படும் சமரரத்ன சஞ்சீவை எனும் கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியானது கம்பகா ஒஸ்மான் என்பவரால் வழங்கப்பட்டது என கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விடயங்களை முன்வைத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் 44வது சந்தேக நபராக கம்பகா ஒஸ்மான் என்பவரை பெயரிடுவதற்காக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை சந்தேக நபரான கம்பகா உஸ்மான் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 72 மணித்தியால தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அந்த காலப்பகுதி நிறைவடைந்த நிலையில் அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி பெற்றிருப்பதாக அதிகாரிகள் இதன்போது தெரிவித்தார்கள். மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின்படி இந்த கொலை சம்பவத்தின் முதலாவது சந்தேக நபரான துப்பாக்கிதாரிக்கும் கொலையை செய்வதற்கு தேவையான துப்பாக்கியை கம்பகா உஸ்மான் வேறொரு இடத்துக்கு சென்று கையெழுத்துமை கண்டறியப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மன்றுக்கு தெரிவித்தார்கள். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றத்தில் தொடர்புடைய செய்தி, 15 வயதுடைய சிறுமி துஷ்பிரயோக விவகாரம், பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிரான வழக்கில் ஆரம்ப கட்ட விசாரணைகள் நிறைவு என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. 15 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் எனும் குற்றச்சாட்டின் பேரில் நிட்டம்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிரான வழக்கின் ஆரம்ப கட்ட விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் குறித்த விசாரணை அறிக்கை சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக நிட்டம்பு போலீசார் நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்கள். இதன்போது நீதிமன்றில் முன்னிலையான போலீசார் தெரிவிக்கையில் இந்த விவகாரம் தொடர்பில் அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை மற்றும் வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சிறுமியின் தாயாரான பெண்ணின் வங்கிக் கணக்கு அறிக்கைகள் ஆகியவற்றை மாத்திரமே எதிர்வரும் நாட்களில் கிடைக்கப்பெற உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் பிரதிவாதியான அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்ததோடு தற்போது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன்போது சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன தேரருக்காக மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி காளிங்க இந்திரஜித் அவர்கள் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் தொடர்பான பல வாதங்களையும் முன்வைத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே எனது சேவை பிரிவினர் சார்பில் தற்போது பிணை கோரிக்கை எதனையும் முன்வைக்க போவதில்லை என்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் சிகிச்சை பெற்று வரும் எனது சேவை பிரிவினருக்கு மேலும் ஒரு சில பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டியிருப்ப தேவையிருப்பதாகவும் அவர் சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அத்தோடு முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நோக்குடன் தற்போதும் பிணை கோரிக்கை முன்வைக்க போவதில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். இந்த வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள பாலியல் துஷ்பிரயத்துக்கு கூறப்படும் சிறுமியின் தயாருக்காக மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் பிணை கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் சந்தேக நபருக்கு பிணை வழங்க வேண்டாம் என போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதேவேளை மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் கோட்டை நீதவான் வசன் அமரசேன சந்தேக நபரை விளக்குமறையில் வைக்குமாறு பிறப்பித்திருந்த உத்தரவு கமைய தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சந்தேக நபரான தேரரை எதிர்வரும் 22ஆம் தேதி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறும் அதுவரை சந்தேக நபரான பெண்ணை விளக்குமறையில் வைக்குமாறும் நீதவான் இதன்போது உத்தரவு பிறப்பித்த விடயங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பது காணலாம். அதேபோல் இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. அனுராதபுரம் சிறுமி துஷ்பிரயோக சம்பவத்தில் நிலைமைகளை கண்காணித்து வருகின்றோம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அனுராதபுரத்தில் சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை தாம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கிறது.
இந்த சம்பவம் பதிவான நாள் முதல் இதுதொடர்பான ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. எனவே அவ்வறிக்கையில் இந்த வழக்கின் விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு எவ்வித அரசியல் அல்லது வெளித்தரப்பு அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட சிறுமியின் நலன் கருதி விசாரணைகள் சுயாதீனமாக நடைபெறுவதை அதிகார சபை தொடர்ந்தும் கண்காணிக்கும். பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது ஒரு விசேட பராமரிப்பு மையத்தில் மிகவும் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளார் என்பதையும் அவரது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதையும் பொறுப்புடன் அறிய தருகிறோம் என்பதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதனை தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல இன்று தினம் லங்காதீப் பத்திரிகையில் இன்னும் ஒரு தகவல் வருகிறது. உத்கோஷன் என்ற பாதா இடப்பு டிஐஜி எஸ்எஸ்பி நீத்தி சான்கின் உசாவியேதி சமாபகணி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொருளாதார பிரச்சினை இருந்த காலப்பகுதியில் காலி பகுதியில் சட்டத்தரணிகள் சிலர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்களுடைய பதாகைகள் அவர்களுடைய அங்கு அமைத்திருந்த கூடாரங்கள் உள்ளிட்டவற்றை அகற்றி அவர்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் அந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்த விடாமல் தடுப்பதற்காக செயற்பட்ட முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் கே எஸ் ஜி வெத்தசிங்கம் மற்றும் அப்போதைய காலி பிரதேசக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் காலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆகியோருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் நேற்று தினம் அவர்கள் சட்டத்தரணிகளிடம் நேரடியாக மன்னிப்பு கோரிய நிலையில் இந்த வழக்கு சமரசமாக நிறைவு கொண்டு வரப்பட்டிருப்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தொடர்பான செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்த ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக என்று பத்திரிகையில் இடம்பெறுகிறது. வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் பிரயோகிக்கவில்லை ஜேபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணும். எனவே கடந்த கால வழக்குகள், கடந்த கால குற்றங்கள், கடந்த கால களவாடுகள், கடந்த கால மோசடிகள், கடந்த கால ஊழல்கள் ஆகியவற்றுக்கு எதிராக தற்போது வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. எனவே கடந்த கால ஊழல்வாதிகள் பலரும் இப்போது இதில் அரசாங்க தலையீடு அதில் பிரச்சனை இருக்கிறது என்று இந்த வழக்குகள் அல்லது நீதிமன்றம் தங்கள் வாசலை தேடி வந்து விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது அவர்கள் அச்சமடைந்து பல்வேறு விடயங்களை விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். எனவே அரசாங்கம் சட்டவாக்கத்துக்கு சவால் விடுக்கிறது என்பதாக பல தகவல்களையும் சட்டத்தை தங்கள் கைக்குள் வைத்துக் கொள்கிறது என்பதாகவும் பல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட அதற்கு தான் இப்போது டில்வின் சில்வா பதில் வழங்கியிருக்கிறார். சட்டத்தை கையில் எடுத்து எம்மால் ஊழல்வாதிகளை தண்டிக்க முடியாது. நீதிமன்றமும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு எவ்வித அழுத்தமும் பிரயோகிக்கப்படவில்லை, தடையிடவில்லை. நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான வசதிகளையே ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்றோம். சட்டத்துக்கு கட்டுப்பட ராஜபக்சர்கள் இன்னும் விரும்பவில்லை. அந்த கலாச்சாரத்தை மாற்றியமைப்பிட மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணியின் 61வது ஆண்டு நிறைவு தொடர்பில் சமூக ஊடகங்களுக்கு நேற்று இடம்பெற்ற சமூக ஊடகங்களோடு நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அரச இயந்திரத்தில் ஒரு சிலர் இன்றும் பழைய பழக்கத்துடன் செயற்படுகிறார்கள், தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். பழைய முறைமையை மாற்றியமைத்து அரச நிர்வாகத்தை வினைத்திறனாக்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம். போராட்டம் மற்றும் பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில்தான் மக்கள் எமது அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள். பொருளாதார நெருக்கடியில் வீழ்ச்சியடைந்த நாட்டையே பொறுப்பேற்றோம். ஆகவே அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்டும் பொருளாதார முன்னேற்றத்தில்தான் மக்களின் எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். மோசடி செய்யப்பட்ட அரசு சொத்துக்களை மீண்டும் அரசுடைமையாக்க வேண்டும் என்பது மக்களின் பிரதான எதிர்பார்ப்பாகும். சட்டத்தை கையில் எடுத்து எம்மால் ஊழல்வாதிகளை தண்டிக்க முடியாது. கையகப்படுத்திய சொத்துக்களையும் அரசு நிதியையும் அரசுடைமையாக்க முடியாது. நாட்டின் சட்டத்துக்கு அமைவாகவே ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கிறது. மோசடி செய்யப்பட்ட சொத்துக்களை மீண்டும் அரசுடைமையாக்குவதற்கு பிரத்யேக சட்டங்கள் ஏதும் காணப்படவில்லை. தற்போது அவ்வாறான சட்டங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய படுகொலைகள், மோசடிகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஒரு சில வழக்குகளுக்கு எவ்வித சாட்சிகளும் இருக்கவில்லை. தற்போது சாட்சிகள் திரட்டப்பட்டு வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு எவ்விதத்திலும் அழுத்தம் பிரயோகிக்கவில்லை, தலையிடவில்லை. நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம்.
சட்டத்தின் பிரகாரம் செயற்பட்டு விசாரணைகளை முன்னெடுக்கும் போதும் எதிர்க்கட்சியினர் அதனை அரசியல் பழிவாங்கல் என குறிப்பிடுகிறார்கள், சட்டத்தின் முன் செல்வதற்கு அஞ்சுகிறார்கள், அதனால் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ கடந்த 11 தேதி லஞ்சோழ விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். அன்றைய தினம் அவர் பரிவாரங்களோடு ஆணைக்குழுவுக்கு முன்னிலையானார். சட்டத்துக்கு கட்டுப்பட இவர்கள் இன்றும் விரும்பவில்லை. இந்த கலாச்சாரத்தையே நாங்கள் மாற்றி அமைப்போம். 2024 ஆண்டுக்கு முன்னர் நண்பர்களின் ஆட்சிதான் இருந்தது, அதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டார்கள். இரண்டு அரசியல் கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போதும் இரண்டு தரப்பிலும் இருந்த ஊழல்வாதிகள் சட்டத்தாலும் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த நிலைமை இன்று மாறியுள்ளதால் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு சட்டத்தால் முன்னெடுக்கப்படும் என்பதாகவும் டில்வின் சில்வா தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக என்றதனும் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இதேபோல வலுசக்தி துறையில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லை என்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இன்று தினம் அது தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் வலுசக்தி நெருக்கடி முறையாக முகாமைத்துவம் செய்யப்படுகிறது, மக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை பிரதமர் ஹரணி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் வலுசக்தி நெருக்கடியானது முறையாக முகாமைத்துவம் செய்யப்பட்டு வருகிறது, மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் அதற்குரிய செலவை அரசாங்கம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது, எனினும் இந்த நெருக்கடி நிலைமை முழுமையாக முடிவுக்கு வரவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிக்கிறார். பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற அரசு சேவையை முறையாக பேணுவது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயங்களை கூறுகிறார். பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பல முக்கியமான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. அரசு நிறுவனங்களுக்குள் எரிசக்தியை சேமிப்பதற்காக ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வலுசக்தி முகாமை ஒருவரை நியமிப்பதற்கும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஆதாரங்களை நோக்கி நகர்வதற்கும் இதற்போது தீர்மானிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீலங்கன் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் கீழ் அரசு கட்டிடங்களை பசுமை கட்டிட கோட்பாட்டுக்கு ஏற்ப அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. எதிர்காலத்தில் எரிபொருள் சலுகைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதுவரையில் நடைமுறையில் இருந்த ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமையை நீக்கி கோட்டா குறியீட்டின் கீழ் எரிபொருளை வழங்குதல் மற்றும் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு தொடர்கிறது. எனவே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பிருப்பதாகவும் இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களுக்கான எரிபொருளுக்கான தேவையானது ஏற்கனவே கோரப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அரசாங்கம் எரிசக்தி துறையை சரியாக முகாமிது செய்வதன் காரணமாக நெருக்கடி குறித்து மக்கள் அதிக அளவில் கவலை கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படவில்லை என்பதாகவும் பிரதமர் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இதேபோல சர்வதேச நாணயத்தினுடைய தகவல் ஒன்றும் இன்றைய பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது காணலாம். விரைவில் 5ஆம் 6ஆம் கட்ட மீளாய்வுகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் இயக்குநர் சபை கூட்டம், சர்வதேச நாணயத்தையும் தெரிவிப்பென்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்த 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகள் தொடர்பில் எட்டப்பட்ட உத்தியோகமற்ற இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து ஆராய்வதற்கான இயக்குநர் சபையின் கூட்டம் எதிர்வரும் வாரங்களில் நடைபெறும் என சர்வதேச நாணயத்தின் தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் ஜூலி காசாக் தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டனில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற சர்வதேச நாணயத்தின் மாதாந்த செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் இலங்கை விவகாரம் துறையில் ஏற்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து மாகாண சபை தேர்தல் தொடர்பான விவகாரங்களும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது குறித்து இன்றைய பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிடுகிறது. இவ்வருடம் மாகாண சபை தேர்தல் அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன அறிவிப்பும் தேர்தலை கண்டு அச்சமடையவில்லை என்கிறார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்தும் நிலைப்பாட்டுக்குள் உள்ளோம், தேர்தலை கண்டு அச்சமடையவில்லை, வெளியாக காரணிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு அதிக கவனம் செலுத்தியிருக்கிறோம் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசன தெரிவித்திருக்கின்றார். கண்டியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் எவ்வகையில் குறைகளை கண்டுபிடிக்கலாம் என்றே சிந்தனையோடுதான் எதிர்க்கட்சியினர் செயல்படுகிறார்கள், ஏதாவது ஒரு விடயத்தை பற்றிக் கொள்கிறார்கள்,
போலியான குற்றச்சாட்டில் முன்வைக்கிறார்கள். அவை ஒரு வாரத்துக்கு கூட தாக்குப்பிடிப்பதில்லை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் நகைப்பிற்குரியன. அடிப்படையற்ற வகையில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களைப் போல் செயற்படக்கூடாது என்று எதிர்க்கட்சி தலைவருக்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். தேர்தலை பிற்போட வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது. தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு முதலில் தீர்வு காண வேண்டும் என்றார். மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கம் எதிர்வரும் மாதத்துக்குள் உறுதியான தீர்மானத்தை அறிவுறுத்த வேண்டும் என்றும் சகல எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தியிருக்கின்றன. தேர்தல் முறைமையை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற விசேட செயற்குழு 3 மாதங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அறிக்கை சமர்ப்பித்தலை தாமதப்படுத்தக்கூடாது என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து இந்திய கப்பல் INS சுனைனா கொழும்பில் என்பதாக ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

இருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் 16 நாடுகளின் கடற்படையினரோடு கொழும்பு துறைமுகத்தை வந்திருந்த INS சுனைனா கப்பல் என்பதாக அந்த செய்திக்கு புகைப்படம் வெளியாகிறது. வீரகேசரி முதற்பக்கத்தில் உட்பக்கத்தில் செய்திகளும் வந்திருக்கிறது. இந்திய பெருங்கடல் பிராந்திய நாடுகளினுடைய நட்புறவை வலுப்படுத்தும் நோக்கில் 16 நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு கடற்படையினரோடு இந்திய கடற்படை கப்பலான INS சுனைனா நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்திருக்கிறது. IOS சாகர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பயணத்தில் அறிமுகம் மற்றும் வரவேற்பு நிகழ்வு நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் கடற்படை அதிகாரிகளின் பிரதானி ரியர் அட்மிரல் டமியன் பெர்னாண்டோ தலைமையில் விருதுநராக கலந்து கொண்டார். இலங்கைக்கான இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் கேப்டன் ஆனந்த் முகுந்தன் மற்றும் INS சுனைனா கப்பலின் கட்டளை அதிகாரி கமாண்டர் சித்தார்த் சௌத்ரி ஆகியோரும் இதன்போது உரையாற்றியதாக அந்த செய்தியும் புகைப்படம் என்ற தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல். தோட்ட உத்தியோகத்தர்களால் நபர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம். உடப்பு சலாவையில் தொழிலாளர்கள் பணிப்புறக்கணிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். பெருந்தோட்ட தொழிலாளி ஒருவரின் மகன் தோட்ட உத்தியோகத்தர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உடப்பு சலாவை பேயால்மெண்ட் பிரிவின் சென்ட் மார்க்ரெட் தோட்டத்தில் நேற்றைய தினம் தொழிலாளர்கள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டார்கள். நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பாதிக்கப்பட்ட நபர் தனது தோட்ட தொழிலாளியான தாயின் ஊழியர் சேவலாப நிதியம் தொடர்பான ஆவணங்களை நிர்வாகம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவது தொடர்பாக தோட்ட காரியத்துக்கு சென்று வினவிய போது ஏற்பட்ட முரண்பாடு அடுத்தேன் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது தோட்ட முகாமையாளர் மற்றும் அங்கிருந்த உதவி முகாமையாளர்கள் வெளிக்கள உத்தியோகத்தர்கள் அனைவரும் குறித்த இளைஞனை தாக்கியிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக தன்னை முதலாவதாக தோட்ட முகாமையாளர் அவர் அணிந்திருந்த மோட்டார் சைக்கிள் தலைக்கவசத்தால் தாக்கியதாகவும் தான் கீழே விழுந்தவுடன் அங்கிருந்த உதவி முகாமையாளரும் வெளிக்கள உத்தியோகத்தரும் இணைந்து காலால் உதைத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். இச்சம்பவத்தை அடுத்து காயமடைந்த நபர் உடப்புசலாவை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதேநேரம் தோட்ட முகாமையாளர் உள்ளிட்ட குழுவினரும் உடப்புசலாவை காவல் நிலையத்தில் தங்களுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி புகார் அளித்திருக்கிறார்கள். அதேநேரம் தாக்குதல் நடத்தியதாக புகார் அளிக்கப்பட்ட மூவரில் இருவரை உடப்புசலாவை போலீசார் நேற்று முன்தினம் மாலை கைது செய்ததோடு அவர்களை நேற்று

0: வேடத்தில் இடப்பட்டவர்கள் தெரிவித்ததாகவும் அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதைக்கான அண்மை காலமாக இளைய பெருந்தோட்ட பகுதிகளில் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் வன்முறைகள் அதிகரித்த நிலையில் தொடர்பாக உரிய கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு அந்த தோட்ட நிர்வாகத்துக்கும் அதே போல இருக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கும் அதே போல மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இருக்கிறது என்பது விடயத்தை ஞாபகப்படுத்தும் வகையிலான செய்திகளாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM 102.6 102.6.

0: 102.6 நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்டு அமைவிருந்த லுத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அமைவிருந்த லுத்த சபை அது கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் 4, 24, 25, 34. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 24, 25, 34. ஆங்கில எழுத்து எச், மீண்டும் ஆங்கில எழுத்து எச். நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 165 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 68,17,600 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 669 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான மஞ்சள் நிற அதே கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ராசி அதிர்ஷ்டம் வெற்றி இலக்கங்கள் 9, 42, 44, 62. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 9, 42, 44, 62. ராசி தனுசு, மீண்டும் ராசி தனுசு. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 35 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,56,78,760 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 39 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான இள நீல நிற ராசி அதிர்ஷ்டம் வச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சூப்பர் போல்கான வெற்றி இலக்கங்கள் 32, 33, 51, 56. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 32, 33, 51, 56. ஆங்கில எழுத்து எஃப், மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 8, 1, 0, 6, 8. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 1, 0, 6, 8. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 1,750 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 63,89,360 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 1,153 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான கரு நீல நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 24, 52, 60, 74. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 24, 52, 60, 74. ஆங்கில எழுத்து எம், மீண்டும் ஆங்கில எழுத்து எம். லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசை இலக்கங்கள் 8, 5, 5, 8, 2. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 8, 5, 5, 8, 2. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 501 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 6 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,30,760 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 503 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான இளம் பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சுப்ரி தன சம்பதவினுடைய வெற்றி இலக்கங்கள் 8, 5, 4, 5, 9, 4. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 8, 5, 4, 5, 9, 4. ஆங்கில எழுத்து என், மீண்டும் ஆங்கில எழுத்து என். நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 185 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 33,44,840 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 786 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான நீல நிற சுபிரி தன சம்பத லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ஜய சம்பதவிற்கான வெற்றி இலக்கங்கள் 4, 5, 9, 4. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 4, 5, 9, 4. ஆங்கில எழுத்து என், மீண்டும் ஆங்கில எழுத்து என். நேற்றைய 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. நேற்றைய 50,000 பரிசுகள் 23 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுபதி 55,95,880 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டில் அமைக்கான கபில நிற அச்சிடப்பட்ட ஜயசம்பத லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் 10, 18, 44. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 10, 18, 44. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 35,42,000. எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான செம்மஞ்சள் நிற சசிதி அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை கப்ரோகோவிற்கான வெற்றி இலக்கங்கள் 7, 34, 43, 49. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 7, 34, 43, 49. ஆங்கில எழுத்து எச், மீண்டும் ஆங்கில எழுத்து எச், சுப்பர் இலக்கம் ஆறு, மீண்டும் சுப்பர் இலக்கம் ஆறு. கற்றுக முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2674 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கற்றுக்க 2 கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கற்றுக்க 3 கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் ஒன்று வெல்லப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,22,85,400 ரூபாய். அடுத்த கப்ரகோ சூப்பர் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,682 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்ல பிட்கான சிவப்பு நிற கப்ரகோ அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையினுடைய உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுபதவசக்கினுடைய வெற்றி இலக்கினம் கும்பம். வெற்றி இலக்கங்கள் 30, 49, 63. மீண்டும் வெற்றி இலக்கினம் கும்பம். வெற்றி இலக்கங்கள் 30, 49, 63. விசேட வெற்றி இலக்கங்கள் 8, 8, 7, 9. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் ஜயவிற்கான ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 7, 1, 7, 4. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 7, 1, 7, 4. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் அத சம்பதவிற்கான ஆங்கில எழுத்து எச். வெற்றி இலக்கங்கள் 1, 4, 5, 1, 4, 3, 5, 1, 4. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 1, 4, 5, 1, 4, 3, 5, 1, 4. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி சுபபலன் அன்றாட எண்கான வெற்றி இலக்கினம் கும்பம். வெற்றி இலக்கங்கள் 22, 31, 49, 51. வெற்றி இலக்கங்கள் 22, 31, 49, 51. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையினுடைய சுபதவசக்கினுடைய ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 7, 21, 73, 75. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 7, 21, 73, 75. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் மெகா பவருக்கான ஆங்கில எழுத்து எல். சுப இலக்கம் 3. வெற்றி இலக்கங்கள் 41, 49, 56, 60. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட கொமிசித்தவிற்கான ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 25, 44, 71, 75. மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 25, 44, 71, 75. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகஜன சம்பதவிற்கான ஆங்கில எழுத்து எச். வெற்றி இலக்கம் 4, 7, 3, 5, 1, 4. மீண்டும் ஆங்கில எழுத்து எச். வெற்றி இலக்கம் 4, 7, 3, 5, 1, 4. நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து
5: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
6: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
7: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
8: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
7: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
8: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
9: வசந்தம் FM

ஷாஜகான் திரைப்படத்துக்காக மணி சர்மா அவர்களுடைய இசையில் ஒரு இனிமையான பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறோம். 102.6 அலைவாசிகளை சந்தோஷமாக சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணிக்கிடந்து மணிக்கும் நேரம் காலை 7 மணிக்கிடந்து 47 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு செல்வராசா ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அக்குறை பற்று பப்டையிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பன்னீபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாரு. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரியில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பசனையூர்லேருந்து ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சிவானி, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிஷன் மணிபண்ணன் வந்திருக்கிறாங்க. அதே போல நிஷா மாவன நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மாதவ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கணபதி மனோகரன் வலிமை போலவே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரெஜினோட் நாவட்காடிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க.

அளிக்கவிருக்கும் பாடலோடு நான் நிகழ்ச்சியின் விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சிக்காக உங்களுடன் அஜி சிவா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் அஜி சிவானே. நன்றி சொந்தங்களை. ஹாப்பி வீக்கெண்ட்.

102.6 நேர்கள் சொந்தங்கள் அனைவரும் காலை பொழுது வணக்கம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு 10 மணி வரைக்கும் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். நன்றி சிவானி. நேரம் இப்போது 8 மணி.

0: நேயர்களின் கருத்து மேடை. கருத்து மேடை, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க.
1: சூப்பரான ஒரு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய தினம் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னையும் சூப்பரான ஒரு தலைப்போடு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். வழக்கமா ஒரு பேரோடு வருவேன், நான் இன்னைக்கு சிங்கிளா வந்திருக்கேன். சோ பரவாயில்ல, நீங்கள் இங்களை வந்து என்னோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை இரண்டு மணித்தியாலங்கள் சூப்பராக போறதுக்காக கைகோப்பும்படி அன்போடு வரவழைத்துக் கொண்டு, இன்றைய டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா, இன்ஃபுளுசஸ் சமுதாயத்திற்கு நல்ல தாக்கமா கெட்ட தாக்கமா அப்படின்றதான் இன்றைய தினத்துல நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க நினைக்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸால நிறைய பேர் வந்து நன்மை அடைந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சில சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அவங்களால வந்து நீங்க வந்து சில கசப்பான நினைவுகளையும் வந்து சந்திச்சுக்க நேரிடும். சோ அதை பற்றி எங்களோட இன்றைய தினம் இரண்டு மணி நேரங்கள் பேச முடியும். சோ எங்களை பக்கம் வாங்க, கால் பண்ணுங்க 011-2-7-8-5-0-0-1, அப்படி இல்லாட்டி 011-2-7-8-5-0-0-1 கால் பண்ணாலும் கூட என்னோட பேச முடியும். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு போஸ்ட் இருக்கு, அதே கீழே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸையும் நீங்கள் சூடு எடுத்துக்கொண்டு பயணிக்கலாம். அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது யார் யார் அப்படின்னு சொல்லி. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றது வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குதானே, அதில் வந்து ஆதிக்கம் செலுத்தும் கூடிய நபர்கள். நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, நிறைய நிறைய ரிவ்யூஸ் போடுவாங்க. அதாவது எக்கச்சக்கமான ஃபீல்டு இருக்கும், அந்த ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒவ்வொரு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க. உதாரணமாக பார்க்க போனால் ஃபுட் ரிவ்யூஸ், அப்படி இல்லாட்டிக்கு ஜிம் பக்கமாக இருப்பாங்க, அப்படி இல்லாட்டிக்கு இடம் சுற்றி காட்டுறவங்களாக இருப்பாங்க, நியூஸ் சொல்கிறவங்களாக இருப்பாங்க, அப்படி நிறைய பேர் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் ஃபேமஸாக கூட இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஊடக பர்சன் இருப்பார் தானே, அதாவது ஒரு மீடியா பர்சன், அந்த அளவுக்கு இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவர்களுடைய தாக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்களும் ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அவர்களுடைய தாக்கம் நல்லதாக கெட்டதா அப்படின்றதான் இன்றைய தினத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இதை பற்றிய தகவல்களை நீங்களும் வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்றதே உங்களிடம் இன்றைய தினம் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஓடோடி வாங்க, நீங்கள் சொல்லுங்கள், 10 மணி வரைக்கும் உங்களுக்காக நான் இங்கே இருக்க போகின்றேன். இப்போ அடுத்ததான் சூப்பரான ஒரு பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இணைந்திருங்க.

0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8
1: வசந்தம் FM கேட்டு இருக்கீங்க. நேரம் 8:15.
2: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
3: வசந்தம் FM
2: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் FM
4: 102.6 அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு ஒப்பித வாய்ப்பும் இல்லை.
5: மகுடம் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM நேயர்களின் கருத்து மேடை நீங்க சொல்லுங்க 102.6 102.8 வசந்தம் FM கேட்டுட்டு இருக்கிறீங்க. வசந்தம் FM-ல நீங்க இப்ப கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க. சூப்பரான ஒரு தலைப்போடு இன்றைய தினம் பேசிட்டு இருக்கிறோம். நேரம் காலை 8:23 ஆகி கொண்டிருக்கிறது. ரைட், ஓகே. இன்ஃபுளுசர்ஸ் வந்து நாட்டிற்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி தான் தலைப்பு இன்றைய தினம் நாங்கள் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை இப்போவே எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் பார்த்தாது கால் பண்ணுங்க. 0112-7175-0001 அப்படி இல்லாடி 0112-7175 1111 கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட பேச முடியும். ரைட், ஓகே. இன்ஃப்ளூன்சர் சமுதாயத்திற்கு நல்ல தாக்கமா கெட்ட தாக்கமா அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக இப்போ எங்களோட வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரு?
1: என்ன
0: செய்யறது, நாங்க மழை வந்தா வெயிலையும் வெயில் வந்தா மழையும் தேடிட்டே இருக்கோம் தானே.
1: ஆமா, அந்த மனுஷன் பேசுவது செயற்பாடு இயற்கை இப்படி தயாரிக்குது, குற்றம் கூறுவதும் நல்லதை சொல்வதும் கெட்டதை சொல்வதும் இயற்கை,
0: அதன்படி நான் அதை செய்யும் நாம் நம்மபடி வாழ்ந்து கொண்டு போனா சரி. சூப்பர் சூப்பரா சொல்றீங்க. சரி, ஓகே. அப்புறம் நீங்க சொல்லுங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தாக்கமா கெட்ட தாக்கமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அது கூட இவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கெட்டதும் ஆயிருக்கின்றது. ஆனா நாம நல்லதை எடுத்து விட்டு கெட்டதை எடுக்காம விட்டா சரி, அங்க செயற்பாட்டின் மூலமா மேலே சிலவர் அதுலேயே அப்படியே மூழ்கி போயி
1: எல்லாவற்றையும் முழு நேரமா எல்லாவற்றையும் கலந்து வாசுகின்றார்கள். ஆனா ஒதுங்கி கெட்டது யார் போடுகின்றார்களோ அதிலே நல்லது உள்ள அடையாளம் காண வேண்டும். அடுத்தது தேவையற்ற செயற்பாடுகளை போட்டு சமூகத்தை எல்லாம் கலக்குவதும் சீரழிப்புமாக இருக்கின்றது. ஆனா அந்த செயற்பாட்டிலே அவர்கள் பிரச்சனைக்கு உள்ளாகுவார்கள். அந்த அந்த நேரம் அவர்கள் பிரச்சனையை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். அதனால உண்மையான செயற்பாட்டை போட்டு மற்றவர்களுக்கு நல்ல நன்மை தரக்கூடிய நல்ல ஆராய்ந்து நன்மை தரக்கூடிய செயற்பாட்டை செயல்படுத்துவதன் மூலம் மற்றவர்களுக்கு நன்மையை அளிக்கும். ஆனா உண்மையிலே நல்லது இருக்கின்றது. நாம பார்க்க முடியாத சில சூரத்து விஷயங்களை எல்லாம் பார்க்கின்றோம். ஆனா ஒரு பாடமா இருக்கும். கெட்டதா இருந்தாலும் இது உண்மை தகவல் என்னது என்று யோசிக்க வேண்டும்.

0: பார்ப்பவர்களுக்கு தான் இருக்கு. இது பார்ப்பவர்கள் மூலம் தான் இதனுடைய கைய இந்த அடக்கங்கள் இருக்கின்றது. அவங்க அவங்க செயற்படி கடவுள் மூளையை கொடுத்திருக்கின்றார். இது நல்லதாக சிந்தித்து செயல்பாட்டா நல்லம் என்பது எனது கருத்து.
1: ஓகே, அதாவது எதை பார்த்தாலும் நாங்க வந்து பகுத்தறிந்து அதை வந்து மற்றாக்களுக்கு பகிரணும் அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே?
0: ஆமா, நல்லதை பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்தது எதையும் சொல்லுவதென்றால் நல்லதை பலரிடம் சொல்லு கொள்ளலாம். ஒரு நேரத்தில் சொல்ல விட பலரிடம் சென்ற உறவுகளுக்கு நண்பர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொள்வதால் அதுல ஒரு நன்மை பயக்கும் செயற்பாடாக இருக்கின்றது. அதனால் பொய் வதந்தியலை பரவுவதனால் அடுத்தவங்களோட மனசை கூட கலைக்கும் ஒரு செயற்பாடாக அமைகின்றது.
1: நிச்சயமா, ரொம்ப நன்றி, நல்லா பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றி
1: நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து கால் பண்ணி எங்களோட பேச முடியும். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் இருக்கு, அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்றதுக்கு ரொம்ப ரெடியாக காத்துட்டு இருக்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்க. நீங்கள் சொல்லுங்கள் 10 மணி வரைக்கும்.

0: நாட்டுப்புறத்து பாட்டு திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டீங்க. நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் காலை 8:30 ஆகிறது.
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8.
2: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
3: சனிக்கிழமை காலை 10 முதல் 12 வரை இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
4: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யாரு?

0: தசாவதாரம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டீங்க. நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் காலை 8:42 ஆகி கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் சூப்பரான ஒரு தலைப்பு பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நாட்டிற்கு நல்ல தாக்கமா கெட்ட தாக்கமா அப்படின்றது தான் இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக கால் பண்ணுங்க. 0171 72 75 0001 அப்படி இல்லாட்டி 0171 72 75 0001 கால் பண்ணி அப்படின்னாலும் எங்களோட பேச முடியும். இப்போ எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இமானுவேல், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பர் இருக்கு சார். நல்ல பாட்டு போட்டீங்க, நாட்டு பாட்டு.
0: சூப்பர் சூப்பர், என்ஜாய் பண்றீங்க?
1: ஆமாம் சார்.
0: ஓகே. அப்புறம் நீங்க வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது போன்ற இன்ஸ்டாகிராம்.
1: ஆமாம்.
0: ஓகே. அப்ப நீங்க வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும்.
1: ஆமாம்
0: சார். அப்ப நீங்க சொல்லுங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல தாக்கமா இல்லாட்டி கெட்ட தாக்கமா?
1: இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு நல்ல இதுதான்.
0: ஆஹா.
1: இப்ப உள்ள காலத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டாயம் தேவை.
0: கட்டாயம் தேவை, ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேவை. அதாவது வந்து நீங்க டக்குன்னு அப்படியே போனை திறந்த உடனே இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஏதாவது சொல்றதை வந்து உடனடியா நம்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாரிங்களா?
1: ஆமா.
0: அடுத்த அப்ப ஆராய மாட்டீங்க?
1: அதாவது அந்த காலத்துல இன்சூரன்ஸ் வந்து இல்லாம தான் இருந்தாங்க.
0: ஓகே.
1: இந்த காலத்து நிலப்பரத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டாயம் தேவை.
0: அதாவது நான் கேக்குற இன்சூரன்ஸ் இல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து இருக்காங்க தானே, அவங்கள பத்தி கேட்டுட்டு இருக்கேன். அவங்களோடையும் பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
2: நான்
0: மருதமுனையில இருந்து. யாரு?
2: மருதமுனை.
0: எப்படி இருக்கீங்க? எனக்கு விளங்குது, நீங்க வசந்த மேஷம் ரொம்பவும் சத்தமா போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எதிரொலியா இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, நீங்க வந்து போனை கேட்டே பேசுங்க சரியா?
2: சரி, ஓகே. பேசுறேன்.
0: வணக்கம்.
2: வணக்கம். அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் பொறுத்த வரையிலே இதுல அனுகூலங்களும் இருக்கிறது, பிரதிகூலங்களும் இருக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு நாங்க சுனாமி ஏற்பட்ட காலத்துக்கு பிறகு, அதாவது இந்த கடல் என்ன செய்யமாட்டா, இந்த டிசம்பர் மாதம் வந்த உடனே ஒரே கடலா மாறும். அதாவது கொஞ்சம் அலை கூட எழும்பி கரையில நீரெல்லாம் கொஞ்சம் கரை வரையும் வரும். அது வழக்கமா நடப்பது. அப்ப சுனாமி ஏற்பட்ட கொஞ்ச காலத்துல அதே மாதிரி அந்த டிசம்பர் மாதம் வந்த உடனே ஒரு கடல் வரத்த உடனே டக்கள் சமூக வலைத்தளங்களை போட்டுவாங்க, சிலர் போடுவார்கள். அந்த சுனாமி ஏற்பட போகுது. அப்ப சும்மா சாதாரணமா நல்லதில்ல, எவ்வளவோ அதுல பட்டு அனுபவங்கள், கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு அது பெரிய ஒரு பாரம். எப்படி பாரம்? வீட்டில சிறுவர் அளிப்பார்கள், வயது மீண்ட அளிப்பார்கள், முக்கியமான ஆவணங்கள் அப்புறப்படுத்தணும், எவ்வளவு கஷ்டம். எனவே வானிலை அவதான நிலையமோ அல்லது அரசாங்கமோ அறிவிக்கின்ற ஊஜியமான செய்திகள் என்றால் மட்டும்தான் அவர்கள் அதை அதுல வெளியிட வேண்டும் இல்லையா?
0: ஆமா, கட்டாயம்.
2: அப்ப போய் சும்மா திடீரென்று ஒரு தகவல் எடுத்து போட்டு விட்டால் மக்கள் அல்லோலப்பட்டு தூக்கம் இல்லாமல் அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லி, அதே மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி பதிவிடுகின்ற பொழுது அது பிரயோசனமா இருக்கு. நல்ல நல்ல செய்திகள், உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகள், கலை கலாச்சார விடயங்கள் எல்லாம் உண்மையிலே அதன் மூலம் எங்களுக்கு பகிரப்படுவதன் மூலம் நாங்கள் எத்தனையோ அறிவுள்ள விஷயங்களை எடுக்கின்றோம். உதாரணமாக இந்த கொரோனா காலங்கள்ல கூட கற்பித்தல் நடவடிக்கைகள் எல்லாம் பிரயோசனமாகத்தான் இருந்தது. இப்படி நல்ல அனுகூலங்களும் இருக்கிறது. ஆனா உண்மையான தகவல்கள்
0: பாடலாசிரியர் கபிலன் தொடர்ச்சியாக நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.
3: திரை உலகின் நட்சத்திரம்
0: அனுசரணை வழங்குவது.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்த மிஷம் கேட்டுக்கிறீங்க. நேரம் காலை 8:51.
3: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
4: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தண்டனை தானே சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கழுத்துறை வடக்கு வஸ்கடுவு பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 14 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் செல்லுபடியாகும் விசா இன்றி தங்கியிருந்த 10 சீன நாட்டு ஆண்கள், ஒரு மலேசிய நாட்டு ஆண், 2 சீன நாட்டு பெண்கள் மற்றும் ஒரு மலேசிய நாட்டு பெண் ஆகியோர் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: லெபனான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் ஏற்கனவே அமலில் உள்ள போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த முக்கிய முடிவு எட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லையில் மேற்கொண்ட அமைதி பேச்சுவார்த்தை முன்னேற்றம் காண்பதற்கு ஏதுவாக கடந்த ஏப்ரல் 16 அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். எமது அடுத்த மனுத்தியாள செய்தியினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தண்டனை தானே சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: ஒரு பேரே வரலாறு, அதுதான் நம்ம பிராண்டு. அது வேற எதுவும் இல்லை, எங்களுடைய வசந்தம் எஃப்எம் தான் நான் சொன்னேன். ரைட், ஓகே. 102.6 102.8 சந்தோஷமாக வசந்தம் எஃப்எம். நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நேரம் காலை 9:07 ஆகிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் இங்களை வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை இன்றைய தினம் உங்களிடம் நான் வந்து கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்றத மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடலாம். அதாவது, இன்ஃபுளுன்சர்ஸ் வந்து சமுதாயத்திற்கு நல்ல தாக்கமா, அப்படி இல்லாட்டி கெட்ட தாக்கமா அப்படின்றத இன்றைய தினத்தில் நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. இன்னும் ஒரு மணி தேதிகள் இருக்கிறது. இந்த மணி தேதியில் நீங்கள் வந்து கால் பண்ணாதவங்க கால் பண்ணி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ 0112-7175-0001 அப்படி இல்லாட்டி 0112-7175-0001 கால் பண்ணி அப்படின்னு சொன்னால் எங்களோட பேசலாம். எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு? மருதமனையில இருந்து
1: நினைக்கும் போது உங்களுடைய தகவலும் உங்களுடைய கலைப்பும் எங்களை ஊக்குவிக்கிறது.
0: நன்றி, நன்றி.
1: தலைப்பின்படி எனது கருத்தானது, சில விடயங்களை நாம் முன்வைக்கும் போது பல தடவை யோசிக்க வேண்டும். நாம் பகிரப்படும் விடயங்கள் எத்தனையோ பேருடைய மனங்களை பாதிக்கப்படும். அதே இடத்துல எத்தனையோ மனங்களுக்கு ஆறுதலை கூட தரலாம்.
0: ஆனா
1: ஆறுதல் தரும் விடயங்களை உண்மைக்கு உண்மையானதாக பகிர வேண்டும். அதே இடத்தில் மனக்கசப்புகளை தவிர்க்கக்கூடிய விடயங்களை நாம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. சமீப காலத்தில் வெள்ளம் அனர்த்தம் காரணமாக நிறைய விடயங்கள் சமூக வலைத்தளம் மூலமாக நாம் அறியக்கூடியதாக இருந்தது. சுனாமி காலங்களை நாம் அறியாத ஒரு காலம். ஏனென்றால் இது எப்படி வரும், இந்த விபத்து என்றால் என்ன, அனர்த்தம் என்றால் என்ன என்று கடுகளவும் அறியாத ஒரு காலத்தில் நாம் அந்த வளர்ந்து வந்தோம். வேற நாடுகளில் நடக்கும் போது அதை நாம் பார்த்து பாவம் என்று சொன்ன நம்மளை அந்த நாடுகள் பார்த்து பாவப்பட்ட காலம் தான் அந்த சுனாமி காலம். இப்போ இந்த வெள்ள காலமாக கடந்த இந்த 2-3 வருடங்களாக தொடர் வெள்ள அனர்த்தம் ஒவ்வொரு பகுதிகளையும் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பகுதி பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் அந்த தகவல் பகிரப்படும் போது அது உதவும் தரங்களை கொண்டும் அந்த தகவல் மூலம் நிறைய விடயங்களை நாம் கையாள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இடத்தில் இந்த அனர்த்தம், இந்த இடத்தில் இந்த பாதிப்பு இருக்கிறது. மீட்பு பணிக்காக தேவையான ஆண்கள், அதாவது இளைஞர்கள், எக்காலத்தில் இளைஞர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்தாலும் இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இளைஞர்களின் உதவி அபரிமிதமாக உள்ளது. ஏனென்றால் அந்த இளைஞர்கள் செய்ய உதவிதான் அந்த தித்வா சூறாவளியின் போது எத்தனையோ பகுதிகளில் இருந்து இன்னும் அந்த பேதம் இல்லாமல் எத்தனையோ உறவுகளை காப்பாற்றியது, உறவுகளின் உடைமைகளை காப்பாற்றியது, உறவுகளின் வீடுகள் எல்லாத்தையும் துப்புரவு செய்து கொடுத்ததெல்லாம் இந்த இளைஞர்கள் தான். அந்த கட்டத்தில் அந்த நாம் பகிரப்படும் விடயங்கள் உண்மையாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. அதே இடத்தில் அது உண்மைக்கு புறம்பானதாக ஒரு தேவை இல்லாத விடயத்தை நாம் பகிரும் போது 1-100 தடவை நம்ம யோசிக்க வேண்டும். இது எத்தனையோ மனங்களை பாதிக்கப்படும், எத்தனையோ மனங்கள் இதனால் மன உளைச்சலுக்கு உண்டாகிறார்கள். எத்தனையோ பிள்ளைகளை நாம் இந்த காலத்தில், இத்தனை இளைஞர் யுவதிகளை தற்கொலை என்ற பெயரில் நாம் இழந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த பகிரப்படும் விடயங்கள் வேறு விதமாக பகிரப்படுவது. நல்ல விதத்தை பகிர்ந்தால் எல்லா விடயமும் தான் கண்டுபிடிப்போண்டும் ஒரு அழிவுக்கானது அல்ல, ஒரு வளர்ச்சிக்கானது. நாம் அதை பயன்படுத்துவதை வைத்துத்தான் நம்ம வளருவதோ தாழ்ந்து போவதோ சரணடைவதோ இப்படியாக நாம் அதை கையாளும் விதத்தில் இருக்கிறது. நிறைய விடயம் பேசலாம், அனைவருக்கும் வாய்ப்பை கொடுக்கலாம். நன்றி,
0: நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க, சரியான கருத்துக்களை பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி,
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. நிச்சயமாக, அதாவது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து மோஸ்ட்லி ஒரு 95% வந்து சரியான ஒரு தகவலை தெரிந்து ஆராய்ந்து தான் எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதிலும் சில பேர் ஒரு 5% எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லலை, சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அவங்களுடைய வியூஸுக்காகவோ, அப்படி இல்லாட்டிக்கு மொனிட்டைஸ் ஆகிறதுக்காகவோ, லைக்ஸுக்காக, கமெண்ட்ஸுக்காக வந்து சில சில அந்த விஷயங்களை வந்து அவங்க ஆராயாமல் அவங்களுடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அதை ஒரு என்ன சொல்றது, அந்த சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க வந்து பிரசித்தி பெறணும் அப்படின்றதுக்காக சில சில விஷயங்களை வந்து ஆராயாமல் தெரிவிக்கிறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அதை மட்டும் அவங்க தவித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் 10 மணி வரைக்கும். நீங்கள் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பு அப்படி தான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து மனம் திறந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ச்சியாக 10 மணி மட்டும் பயிரிட்டோம்.

0: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் காலை 9:30 ஆகிக்கொண்டிருக்கிறது. வசந்தம் எஃப்எம் 102.8 சந்தோஷமாக கேட்டுருக்கிற அனைவருக்கும் இன்றைய தினம் நான் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸினுடைய தாக்கம் சமுதாயத்திற்கு நல்ல தாக்கமா கெட்ட தாக்கமா அப்படின்றதான் கேட்டிருந்தேன். ரைட், ஓகே. இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரு?
2: கல்மனை நம்பிக்கை கிராமத்திலிருந்து ஹரல் சந்திரா.
1: ஹரல் சந்திரா, எப்படி இருக்கிறீங்க?
2: மேலோட்டமாக
1: அதே போல அது எவ்வளவு நன்மை இருக்கிறதோ அவ்வளவு தீமையும் இருக்கின்றது.
2: ஆமா,
1: சரி சொல்லுங்க.
2: என்னவென்றால், ஒரு செய்தியை ஒரு முதலாவதாக ஒரு உதாரணத்துக்கு, இப்ப 3 நாட்களுக்கு முன்பு மட்டக்களப்பிலே ஒரு செய்தி வந்தது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த செய்தியை பார்த்து விட்டு

0: அதை ஒரு நான்கு பேர் அதை எடுத்து தரம் பிரித்து அவர்களுக்கு விரும்பிய மாதிரி போட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, இன்னொரு வசதி கிடைத்திருக்கின்றது, ஏஐ என்று சொல்லுது அந்த படத்தை கூட போடலாம்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அதை இவங்களை சரி கட்டுவார்கள். அந்த பெண் பிள்ளையை ஒருவரை கைது செய்கிறார் ஒரு போலீசார், போலீசார் கைது செய்கிறார் அதை ஒரு பெண்ணை ஆண் போலீசார் கையை பிடித்து கொண்டு வருவது போல போட்டிருக்கிறார். அது பிள்ளையானது.
1: ஆமா ஆமா, கட்டாயம் கட்டாயம். ஆனா இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் வந்து கேட்டேன்.
0: பெண் போலீசார் கைது செய்து வருவார்கள்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அது மட்டுமல்ல, நாங்கள் தென்கிழக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை, டிசம்பர் மாதம் வந்தால் அந்த மழை காலம்,
1: மழை ஆமா,
0: எங்களுக்கு கடல் வளமையான இடத்தை விட்டு முன்னுக்கு வந்துவிடும்.
1: ஆமா ஆமா,
0: முன்னுக்கு வந்தவுடன் இங்கே போட தொடங்கி விடுவார்கள். அதான் வருகிறது காத்து, இதோ வருகிறது, இத்தனை மாதத்தில் விவரத்தில் வருகிறது
1: வெளிநாட்டிலிருந்து
0: கொள்ளையடிப்பதற்காக
1: பாட்டு செஞ்சு பாட்டு சவுண்ட கொஞ்சம் குறைஞ்சிட்டு கேட்டுட்டு டிரைவ் பண்ணுங்க, பிரச்சனை கூடிருமே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் கபிலன்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.8.8. நேயர்களின் கருத்து மேடை கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க.
1: இன்ஃப்ளூயன்சர்ஸ் தமது சமுதாயத்துக்கு நல்ல தாக்கமா கெட்ட தாக்கமா அப்படின்ற ஒரு கருத்துல ஒரு கேள்வியில இன்றைய நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. நேரம் 9:43. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நிகழ்ச்சி முடிவெட போகிறது. அதுக்கு முதல்ல எல்லாரும் ஓடோடி வந்துருங்க. இங்கே உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க. இப்ப எங்களோட பேசுறதுக்கு வணக்கம், வந்தவங்க போயிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல. இப்ப இன்னொரு சொந்தம் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். யாரு? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தாக்கமா கெட்ட தாக்கமா நீங்க என்ன
2: நினைக்கிறீங்க? ஆனா அந்த எச்சரிக்கையா நடந்து கொள்ளலாம். எல்லாரும் சமுதாயத்துக்கு உகந்தது, என்ன பொறுத்தவரை உகந்தது. எங்களுக்கும் அந்த நாங்கள் அது இருக்கிறபடியா எங்களுக்கு ஒரு மன ஆறுதல், ஒரு பொழுதுபோக்கு எல்லாமே அந்த பேஸ்புக் எல்லா இந்த தலையத்து தளத்துல இருக்குது.
1: ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி
1: நன்றி ரொம்ப நன்றி. அழகா சொல்லியிருந்தாங்க. உடனுக்குடன் அவங்க வந்து தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏதாவது எங்கேயாவது ஒன்று நடந்துட்டா உடனடியாக அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள் வந்து பதிவிடுறாங்க. அந்த வீடியோவை அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து லைவை போடுறது மூலமாக நாங்கள் எங்கே இருந்தாலும் எல்லா உலகத்தில் எந்த மூலையில் யார் எங்கே இருந்தாலும் என்ன நடந்தாலும் அது வந்து எங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக அது ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கிறது. ரைட், ஓகே. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இதுக்கு என்ன முடிவு அப்படின்றத இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நீங்களும் தெரிஞ்சு கொள்வீங்க, நானும் தெரிஞ்சு கொள்வேன். ரைட், அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வருது. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கீங்க. நேரம் 9:44.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் 9:50 ஆகிறது.
1: The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
0: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு. சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ். சனிக்கிழமை காலை 10 முதல் 12 வரை இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
2: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
5: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
4: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
5: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
4: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
0: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். நீங்கள் எங்கிருந்தால்

நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நாங்க வந்தாச்சு. அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடலோடு நானும் அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்ப போகின்றேன். அதுக்கு முதல்ல உங்களிடம் இன்றைய தினம் நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்ஃபுளுசர் சமுதாயத்திற்கு நல்ல தாக்கமா அப்படி இல்லாட்டி கெட்ட தாக்கமா அப்படின்றதான் கேட்டிருந்தேன். இன்ஃபுளுசர்ஸ் வந்து ஒரு நல்ல தாக்கமும் இருக்கிறாங்க, சிலவங்க கெட்ட தாக்கமா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வியூஸ் கமெண்ட்ஸ் லைக்ஸை மட்டும் பார்க்காம சமூகம் நலம் கருதி அவங்க போடக்கூடிய அந்த ஒவ்வொரு போஸ்டையும் ஆராய்ந்து உண்மைத்தன்மையோடு நியாயமாக போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தாக்கமாக இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு அவங்க வந்து ப்ராடக்ட் என்னென்னே தெரியாது, அப்படி இல்லாட்டி அவங்க ரிவ்யூ பண்ணுறது என்னென்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சும்மா அவங்களுடைய லைக்குக்காகவும் அந்த அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்துக்காகவும் மட்டும் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணாங்களோ, அப்படி இல்லாட்டிக்கு அதை வந்து ஷேர் பண்ணாங்களோ, அது வந்து சமுதாயத்திற்கு ஒரு கெட்ட தாக்கமாக அமையும் அப்படின்றதான் இன்றைய தினம் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியினுடைய ஒரு ஃபைனல் கருத்தாக அமையப்போகுது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இது வந்து ஓகேயா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து தொடர்ந்து கொமெண்ட்ல சொல்ல முடியும். அதை வந்து நான் வீட்டை போனதுக்கு பிறகு கூட பார்ப்பேன். சரி ஓகே, தொடர்ந்து நம்ம ஹிட்ஸோட கலையத்தில் சங்கர் வந்துட்டாரு. அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடலோடு நானும் விடைபெற போகின்றேன். உங்கள் நேரம் இணைந்து ரசித்து மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமன் ஓங்காரமூர்த்தி. வணக்கம் நேர்களே, தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்கள். ஹாப்பி வீக்கெண்ட்.

வணக்கம் மக்களே, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நன்றி சிவா. இப்போது முதல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. சோ முழுமையா வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக வரப்போகிறது. சோ தொடர்ந்து 10 மணிலிருந்து 12 மணி வரை என்னோட இணைந்திருங்க. சோ உங்களுக்கான சிறப்பான பாடல்கள், இதுவரை நீங்க கேட்காத பாடல்கள்னு அனைத்துமே வச்சிருக்கிறேன். சோ இதெல்லாம் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு எல்லாருக்கும் டியூன் பண்ண சொல்லுங்க நம்மளோட வசந்தம் எஃப்எம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நேர அறிக்கையை சரிபார்த்து விட்டு வரலாம். நேரம் இப்போ சரியாக 10 மணி 1 நிமிடம்.

0: அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வனவாசல மற்றும் ஹுனுபிட்டிய ரயில் நிலையங்களுக்கு இடையே இன்று அதிகாலை இடம்பெற்ற ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் இ உட்லர் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3:25 பொகல் கஹவேலையிலிருந்து தெற்கு கழுத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ரயிலே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்தபோது திடீரென தடம் புரண்டு அதன் பயணிகள் பெட்டியொன்று தண்டவாளத்துக்கு அருகில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்த 12 பயணிகள், பெரும்பாலானோர் விபத்து நடந்த இடத்துக்கு அருகிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கடுமையான காயங்களுக்குள்ளான ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: போலாந்து நாட்டுக்கு தற்காலிகமாக 4000 துருப்புக்களை அனுப்பும் திட்டத்தை பென்டகன் அதிரடியாக ரத்து செய்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஐரோப்பாவில் அமெரிக்க படைகளை குறைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. ஈரான் போரில் அமெரிக்காவிற்கு ஐரோப்பிய நாடுகள் போதிய ஆதரவு அளிக்காததால் ஜனாதிபதி டிரம்ப் ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் இந்த விரிசலை அதிகப்படுத்தியதாக கருதப்படுகிறது. அத்துடன் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நாட்டின் பாதுகாப்பு செலவுகளை தாங்களே அதிகரிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவையே எப்போதும் சார்ந்திருக்கக்கூடாது என்றும் வாஷிங்டன் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: லட்சமானது. ரூபாய் 1,00,000, 3,000, 1,000, 60 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை

0: வணக்கம். சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல் எது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இது தெரிவிக்கலாம். எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டக்குன்னு ஃபேஸ்புக் பக்கம் போங்க. ஃபேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் எங்களோட போஸ்ட் ஒன்று இருக்கும், நம்ம ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு கீழே பதிவிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இலங்கை பாடலாக இருக்கலாம், அல்லது இண்டிபெண்டன்ட் சாங்காக இருக்கலாம், இதெல்லாம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி ஒரு ஷோ நம்ம வந்து பிராண்ட் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வசந்தம் எஃப்எம்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாடல் பண்ணியிருக்கலாம், ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வேணும், ஒரு களம் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு சொல்லுங்க, டக்குன்னு வசந்தம் எஃப்எம்ல இப்படி ஒரு ஷோ போயிட்டுருக்கு, உங்களோட பாடல்கள் அனுப்பிச்சு வச்சிங்கன்னு சொன்னால் அவங்க ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ தொடர்ச்சி அடுத்த ஒரு பாடல் வரப்போகிறது, ரம்யா ராஜ் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், போதைனியே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த பாடல் தான் வரப்போகிறது, பாடலை கேளுங்க, டக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க.
1: I'm bored, Danny. I'm high on you.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

ஓகே, வெள்ளை பூவே அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் பார்த்துட்டு வந்திருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ADK ஸ்ரீராஸ்கோல் அப்புறம் நம்மளோட TJ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான பாடல், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்த பாடல் அப்படின்னாலும் நிறைய ரசிகர்களை கொண்ட ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடல். இந்த மாதிரியான ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது நம் நாட்டு கலைஞர்கள், சுயாதன இசை கலைஞர்கள், இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாரோட சாங்ஸுமே உங்களுக்கு தரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் எப்பவும் கேட்குற போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், இல்லை பிடிச்ச ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இப்போ அவங்க பாடல் பண்ணாமல் இருக்கலாம், ஒரு காலத்தில் உங்களோட ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையிலேயுமே ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ இந்த காலகட்டங்கள் போக போக போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஆர்டிஸ்ட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. முதல்ல இருந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து பாடல் செய்கிறத குறைச்சிட்டாங்க, இல்லை வேறு வேறு ஒர்க்கில் வந்து பிஸியாக இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பாட்டு நமக்கு எப்போ கேட்டாலுமே வந்து பிடிச்சிருக்கும். எப்படி ஒரு பாட்டு நான் கேட்டிருக்கேன், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாடல்களே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேஸ்புக் பதிவு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வர்ற வாரங்களில் சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தா ஒரு பாடல் ஒன்று தரப்போகிறேன். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தீயோட பாடல், என்ஜாய் என்ஜாமி அப்படின்னு சொல்லி ட்ரெண்டான இலங்கை பொண்ணு, அல்லது நம் நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க வந்து வரி வரி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடலில் அடுத்து கேட்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் விரும்பி கேட்குற ஒரு பாடல். இந்த பாடலையும் வந்து மிக முக்கியமான விஷயம், விஷுவலைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இலங்கையை சுற்றி எடுத்திருப்பாங்க இந்த பாடலை, நிறைய அழகான இடங்கள் இருக்கும். ஸோ பாடலை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிகழ்ச்சி முடிச்சுட்டு போய்ட்டு அந்த வீடியோ ஒரு கப்பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்காக வரப்போகிறது வரி வரி பாடல்.

ஓகே, ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டு வந்திருந்தோம். லாலலல்லா லல்லாலே அப்படிங்கிற ஒரு பாடல். இது வந்து பரோட்டா வரட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு இண்டிபெண்டன்ட் சாங். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு வாரமும் சூப்பரான ஒரு பாடல், எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பாடலை எங்களுக்காக என்ன பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் போயிட்டு டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நிறைய இண்டிபெண்டன்ஸ் லவ்வர்ஸ் இருப்பீங்களா, ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் லவ்வர்ஸ்க்காக தான் இந்த ஒரு செக்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம ஈட்ஸ் அப்படிங்கிற பாடல் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பாக அமையும், நிறைய கலைஞர்களை வளர்த்து வர்றதுக்கு வாய்ப்பாக அமையும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச பாட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட டீட்டெயிலோட போட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்கள கூட நேரடியாக வந்து இங்கே கலையகத்துக்கு அழைத்தோ இல்லை அவங்களோட அழைப்பினை ஏற்படுத்தியோ அவங்களோட பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காதீங்க, எப்போதுமே நம்ம கலைஞர்களுக்கு இல்லை நம்ம கூட இருக்கவங்களுக்கு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு நாம தான் சப்போர்ட்டிவாக நிற்கணும். ஸோ அந்த சப்போர்ட்டிவாக நிற்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஸோ அதனால் அதை கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லட் விழிகளால் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு பாடல் இருக்குங்க. ஸோ இந்த பாடலை கேளுங்க, கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.

கே பிரபாஜி அவர்களோட பாடல் கேட்டுட்டு வந்திருந்தோம். மலையகத்தை பற்றிய ஒரு பாடல், மலையகத்திலிருந்து வந்த ஒரு சொல்லிசை கலைஞர். ஸோ அவர் அந்த மக்களின் வழிகளை வரிகளில் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து உங்களோட பிடித்தமான பாடல்கள் என்ன, இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ எல்லாரும் வந்து வணக்கம் சொல்லியிருக்கிறீங்க, நிறைய பேர் எனக்கு வணக்கம் சொல்லியிருக்கீங்க, ஹாய் அண்ணா பாடல்கள் சூப்பர்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்க கமெண்ட்ஸ்கள். பட் நான் எதிர்பார்க்குற கமெண்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நான் காத்துட்டே இருக்கேன். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான இலங்கை பாடல்கள் இல்லை இண்டிபெண்டன்ட் சாங் நம் நாட்டு பாடல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஃபேஸ்புக் பக்கம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு ஒன்று தரப்போகிறேன். இன்றைக்கி நீங்கள் அழைப்பினை கூட ஏற்படுத்தலாம், ஏற்படுத்தி எனக்கு சொல்லலாம் உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-7725-0001 அல்லது 0112-7725-111 என்ற இலக்கத்தினோட கூட இணைப்பினை ஏற்படுத்தலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சொல்லி செய்யலாம் ஆரம்பிக்கும் போது டாக்டர் பர்ன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்குலாம் தெரியுமா, எம்சி ஜாஸ் டாக்டர் பர்ன், அப்புறம் நம்மளோட யோகி பி அப்படின்னு சொல்லி நட்சத்திராவோட. ஸோ அவங்க வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டீம் வந்து அப்படியே உடஞ்சி தனித்தனியாக ஆயிட்டாங்க. யோகி பி அப்படியே ஃபிலிம் மியூசிக் பக்கம் வந்துட்டார், எம்சி ஜாஸ் கொஞ்சம் படம் நடித்தார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணார். அண்ட் டாக்டர் பர்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மூவிஸ்க்கு தனியாக ஒர்க் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் நிறைய பண்ணியிருந்தார். அந்த வகையில் அவரோட ஒரு பாடல் இருக்கு. ஸோ அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வரிகளில் வந்து யாரையும் தாக்கியிருக்க மாட்டார், ஆனால் பொதுவாக இது வந்து ஹிப்ஹாப் கல்ச்சருக்குள்ளே இருக்க ஒரு விஷயம். வரிகளில் யாரையுமே தாக்கி பெருசாக பேசியிருக்க மாட்டார், ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒருத்தரை தாக்கி பேசியிருப்பார். முடிஞ்சால் கண்டுபிடிங்க அது யாரை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி, கண்டுபிடிச்சு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். இந்த இந்த ஆர்டிஸ்ட்டை தான், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட்டை தான் அவர் கமெண்ட் பண்ணியிருப்பார், கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து ஹிப்ஹாப் கல்ச்சரில் இது ஒரு சாதாரண விஷயம். ஸோ அவர் வந்து ஒரு பாடல் பண்ணியிருக்காரு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது, அண்மையில் வந்து ஒரு பாடல் தான். ஸோ அந்த பாடலை கேட்க போகிறோம். ஸோ அந்த பாடலை கேட்டுட்டு சொல்லுங்கள் ஆஹா இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே

0: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: நானா எனக்கு பேர் புகழ் பதவி கிதவி நட்பு கூட்டாளின்னு நிறைய ஐக்காங்க,
2: தெரியும் தானே?
1: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
2: நீந்தாலும்
1: கைய கட்டி நல்ல டீசனா பெரியோர் முதலாளி ஆவுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
2: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
3: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: மக்கள் சூடிய மகுடமே
2: என்ன நீங்க கட்டிருக்கேன்
3: புது ப்ராஜெக்ட்
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

இந்த குரல் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல் மாதிரி இருந்திருக்கலையே அந்த பாடல் போகும்போது. முகேன் ராவ் அவர்கள் தான் ஒரு காலத்தில் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் நடிகராக மாறினவர். பட் இருந்தாலும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் தன்னோட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அடையாளத்தை விடுறதுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் இந்த பாடல் பண்ணியிருந்தார் அன்னையர் தினத்துக்காக. ஸோ அந்த பாடலை உங்களுக்காக தந்திருந்தோம். ஃபேஸ்புக் பக்கம் வந்திருக்க கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்த கமெண்ட்ஸில் எனக்கு ஓகே இந்த கமெண்ட் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் இருக்கு இல்லையா, அதாவது இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் இல்லாட்டி நம் நாட்டு பழைய பாடல்கள் இருக்கு இல்லையா, அதையுமே ஒளிபரப்பலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கலாவதி, முத்தலகு இப்படியான நல்ல பாடல்களையும் கொஞ்சம் நினைவூட்டலாமே, அவர்கள் பாடிய பாடல்களையும் ஒழிக்க விடலாமே அப்படின்னு கேட்டிருக்கேன். விடலாமே தாராளமாக, யார் முடியாதுன்னு சொன்னால். ஸோ அதனால் வர்ற வாரங்களில் நீங்களும் தொடர்ந்து கேளுங்க. அப்துல் காஃபூர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. அடுத்த ஒரு பாடல் வரப்போது இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். இந்த பாடல் பாஸ்டன் அப்படிங்கிற அண்ட் சுஹாஸ் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் வந்து எப்போ கேட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல். பிகாஸ் அந்த ஆர்டிஸ்டோட ஃப்ளோவாக இருக்கலாம், அவங்க கொண்டு போகிற அந்த மியூசிக்காக இருக்கலாம். ரெண்டாவது இந்த ஒரு 8-bar ரேப் இருக்கும், இந்த ரேப் வந்து கூட பெருசாக அலட்டாமல் ரொம்ப சட்டலாக பண்ணியிருப்பாங்க. ஸோ சூப்பரான ஒரு பாடல், கேட்டு பாருங்கள் ஃபேஸ் டைம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
2: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
3: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

ஓகே, ஏலேலோ ஏலேலோ அப்படின்னு ஒரு பாடல் கேட்டீங்க இல்ல, இது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரோலெக்ஸ் ராசாத்தி மற்றும் நாவ்ஸ் 47 சேர்ந்த ஒரு பாடல் தான், சூப்பரா இருந்துச்சு இல்லையா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர அறிக்கையை சரி பார்க்க போறோம். நேரம் இப்போது சரியாக 11 மணி.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக 141 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் இன்று வரையான காலப்பகுதிக்குள் பகுதியளவு சேதமடைந்த வீடுகள் பதிவாகியுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளில் அதிகளவான வீடுகள் களுத்துறை மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த வீடுகளின் எண்ணிக்கை 78 ஆகும். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 25 வீடுகளும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 12 வீடுகளும், காலி மாவட்டத்தில் 6 வீடுகளும், கொழும்பு மாவட்டத்தில் 5 வீடுகளும், மொனராகலை மாவட்டத்தின் 4 வீடுகளும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 4 வீடுகளும், கம்பகம் மாவட்டத்தில் 3 வீடுகளும், ஹம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் தலா 2 வீடுகளும் இவ்வாறு பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை நிலவி வரும் அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 4099 ஆகும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 48 பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 1263 குடும்பங்களைச் சேர்ந்த 4099 நபர்கள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தைவான் சீனாவிடமிருந்து தம்மை தனிநாடாக பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சீன விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பின்னர் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே டிரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாரும் தங்களை தனிநாடாக பிரகடனப்படுத்துவதை தான் விரும்பவில்லை என டிரம்ப் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். தைவான் தன்னை இறையாண்மையுள்ள நாடாகவே கருதுவதால் தாங்கள் தனியாக சுதந்திர பிரகடனம் செய்ய தேவையில்லை என தைவான் ஜனாதிபதி லாய் ஜிங்தே குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை.

ஓகே, சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வரையறை கிடையாது, இந்த பாடல் தான் அடிக்கணும், இந்த பாடல் அடிக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லா இண்டிபெண்டன்ட் சாங்ஸுமே வந்து நாங்கள் ப்ளே பண்ணுவோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியண்டான நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரோம். அந்த மாதிரியான பாடல்கள் கேட்கலாம். இதுக்குள்ள நிறைய நம் நாட்டு கலைஞர்களோட பாடல்கள் தான் அதிகமாக சேர்த்துக்கிறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸுமே வந்து உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் கேட்டிருந்தேன். ஃபேஸ்புக் பக்கம் போங்க, போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யாரு அப்படி இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன, இல்லை இந்த பாடல ரொம்ப வருடங்களாக நான் வந்து கேட்கவே இல்லை, இந்த பாடல் கேட்டாலே அந்த டைம்ல ஸ்கூல் போற டைம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. அந்த சாங்ஸ்ல ஏதாவது ஒரு சாங் தாங்க அப்படின்னு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேஸ்புக் பக்கம் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம். அடுத்த உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று வச்சிருக்கோம். இந்த பாடல் வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நயன்தாராவுக்காகவே அடித்த பாடல் இது, அதுதான் இந்த பாடலின் ரகசியம். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் பண்ணியிருக்காங்கன்னா வைரியன்ஸ் தான் இந்த பாடலை பண்ணியிருக்காங்க. பிரேம் ஜேஆரின் பிரேம் ராஜின் இசையில் வந்து இந்த பாடல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக தரப்போகிறோம் வைரியன்ஸோட பக் பக் தாரா. தாரா தரலாம் அப்படின்னு நான் பிளே பண்ணலாம் நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்காக நம்ம தீ வராங்க.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: நானா எனக்கு பேர் புகழ் பதவி கிதவி நட்பு கூட்டாளின்னு நிறைய ஐக்காங்க.
2: தெரியும் தானே,
1: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
2: உண்மைதான்.
1: தைய கட்டி நல்ல டீசண்டா பெரியோர் முதலாளி ஆவுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
2: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: வெல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
0: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: நாடு முழுவதும் வசந்தம்.

ஒரு சூப்பரான பாடல் பார்த்துட்டு வந்திருந்தோம், சாரி கேட்டுட்டு வந்திருந்தோம். யாரோட பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மிருன் பிரதாப் அவங்களோட மியூசிக்ல அவரும் பாடியிருக்கிற ஒரு பாடல் தான் வந்துட்டு போயிருந்துச்சு. சூப்பரான ஒரு காதல் பாடல். அந்த காதல் பாடலுக்குள்ள ஏகப்பட்ட காதல் வழிகளை வந்து ரேப் மட்டும் மேல மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற இந்த தருணத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படிங்கறத டக்குனு ஃபேஸ்புக் பக்கம் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கறத கூட கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா டக்குன்னு சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் வரும் வாரங்களில் வந்து அவங்களோட பாடல்களையும் உங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்புகளையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட பாட்டை மற்றவங்களும் கேட்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ யார் நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோசியல் மீடியா பக்கம் போயிட்டு காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க ஆகாஷ், ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலை வணக்கம் சகோதரா, பாடல்கள்லாம் சூப்பராக இருக்காங்க, இந்த மாதிரி பாடல்கள் வந்து கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தயா ரத்னம் அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க, ரைட். காலை வணக்கம் எல்லாருக்கும். ஆனால் நான் எதிர்பார்க்கறத வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு பிடிச்ச இல்லை உங்களுக்கு இவங்க பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டில் இண்டிபெண்டன்ட் சாங் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும், நிகழ்ச்சியில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அருள்மொழி இணைந்திருக்காங்க, பாடல்கள்லாம் சூப்பராக, என்னையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களையும் சேர்த்துட்டு அடுத்த ஒரு பாடல் வரப்போகிறது, அந்த பாடலை கேட்க போகிறோம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம்
1: அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
0: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 102.6

0: உண்மையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
1: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் பாகல் ஸ்புட்சி டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

ஓகே, ஒரு பாடல் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த பாடல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்கலம் அப்படிங்கிறது அந்த பாடலோட பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கிரா த ரேப் ஃபுல் வந்து மியூசிக் பண்ணி ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதித்தி வந்து மெலடி பாடியிருக்காங்க. அண்ட் ஷங்கர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ரேப் லிரிக்ஸ் எழுதி ரேப் பண்ணியிருக்காரு. அந்த ஷங்கர் வேற யாரும் கிடையாது, நான் தான் அது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முதலே வந்து மகரந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று டாக்டர் பர்ன் அவர்களோட பாடல் ஒன்று ப்ளே பண்ணியிருந்தோம். அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்காரு, முடிஞ்சால் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. யாராவது கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட் எதுவுமே வரல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பு தரேன், முடிஞ்சால் கண்டுபிடிங்க யார் அப்படின்னு சொல்லி. அடுத்து வர்ற பாட்டுக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, இதை வச்சாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன்.

0: கட்டும் தடைகளை உடைத்து வெற்றி படிகளில் வசந்தம் FM.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

ஷீனாயா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருந்தோம். வித்துன் கோபாலோட பாடல் தான் இது. நான் முதல்ல கேட்டிருந்தாலே அந்த மகரந்தம் அப்படிங்கிற பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் பர்ன் ஒருத்தரை பற்றி குறிப்பிட்டிருப்பார். யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். உண்மையில் யாரை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் நாதி அவன் வரிகள் வெறும் பாதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்மளோட ஹிப்ஹாப் பாதியை தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு தீண்டி பார்த்துருப்பாரு. அதில் வந்து ஒரு லைன் இருக்கும், என்ன சொல்றது, எழுத மாட்டார் எல்லாம் பாட்டுக்காரன் ரசிகர் எல்லாம் நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்லி. பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழில் வந்து அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரியான ஒரு பாடலுமே வந்து பண்ணியிருந்தாரு, பண்ணி வச்சிருந்தாரு. நீங்க எப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம், என்னோட ரசிகர்கள்லாம் நட்சத்திரமா மாறிட்டா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி. ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன செல்ல சண்டைகள் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். அந்த மாதிரி ஹிப்ஹாப் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இருந்த ஒரு செல்ல சண்டை தான் இந்த டாக்டர் பர்ன் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கும் இடையில இருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பாடல் ஒன்று தரதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். யாரோட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம் நாட்டு கலைஞர்களாக இருந்து இப்போ வேற லெவலில் ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. இந்தியாவிலலாம் இவங்களோட பாடல்கள் போனாலே ஓ மை காட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குற மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டாக மாறி இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராப் சிலோன் வாஹிஷன் தான். ஸோ அவங்க இங்கேருந்து பண்ண ஒரு பாடல். இந்த பாடலுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் வைபாக இருக்கும். யாரெல்லாம் டான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாருமே இந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக வரப்போகுது. பாடலை வந்து கேளுங்க, கேட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.

0: இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு.
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
0: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

சூப்பரான ஒரு பாடலோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்று போறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். நேரம் கடகடன்னு போனதே தெரியல, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களையும் வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. இப்ப எல்லாத்தையும் பரவாயில்ல, அப்புறமாவது பண்ணி வைங்க, இப்ப அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்போது முதல் கேட்ட எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிற விடைபெற போகும் நான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் சங்கர் புஷ்பராஜ். அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நம்மளோட எங்க ஏரியால இருந்து ஆனந்தி. சோ ஆனந்திக்கு இந்த இடத்தை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன். போயிட்டு வர மக்களே, அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.

0: எல்லாருக்குமே எல்லாம் அப்படித்தான்.
1: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா மூன்று மணித்தியாலம் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து மூன்று மணித்தியாலம் சுப்பைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த போறீங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் கீழே கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. டி இமானின் இசையில் பாண்டிய நாடு திரைப்படத்திற்காக

0: ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: விழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 12:15.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: பெரியூர் முதலாளி ஆவுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
3: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அவர்கள் இப்போது நிகழ்ச்சியின் ஊடாக இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். மின்பிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாடுங்கள் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அன்பான வணக்கம் அக்கா என்று சொல்லி அப்பதலையிலிருந்து ரஞ்சித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. எட்டியாந்தோட்ட ஸ்மார்ட் சலூன்ல இருந்து தினி சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இனியும் இணைத்துக்கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான வணக்கம் அக்கா, பாடல்கள் அனைத்தும் வேற லெவல், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இனியும் இணைத்துக்கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் அக்கா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி சிவகுமார் இணைந்திருக்காங்க சேலத்தில் இருந்து. அதே நேரம் வணக்கம் கொழும்பு 15 மோதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இணையும் இணைத்துக்கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. குட் ஆப்டர்நூன் என்று சொல்லி நீசா மாவனிலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மதிய நேர வணக்கம் என்று சொல்லி முத்து கிருஷ்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. சிறுத்தை திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்

0: திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் மதியம் 12:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோட நேரம் பாத்தீங்கன்னா மதியம் 12 மணி கடந்து 38 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரும் சொல்லி பாக்கலாமே. வணக்கம்
1: அன்பான மதிய நேரம். வணக்கம்
0: அன்பான மதிய நேரம். வணக்கம், யாரு?
1: மும்தாஜ் பேகம், கொழும்பு பையனாலு.
0: மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: சமைக்கிறேன்.
0: சமையல் நடக்குது. என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல?
1: இந்த மீன் கறி.
0: மீன் கறியா?
1: ஆமா,
0: ஒரே மீன் கறி தான். என்ன அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல?
0: எங்கட வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன நடக்குது ஊர் பக்கம்? மழையா பொது?
1: இன்னைக்கு மழை இல்ல.
0: மழை இல்ல, வெயிலும் இல்ல, ஆனா ஒரு மாதிரியா இருக்கு. என்ன?
1: ஆமா.
0: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க மும்தாஜ்?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: பாறை படத்துல ஏரோப்ளேன் பறக்குது பார் மேலே.
0: இந்த பாடல்
1: மகாதேவன்
0: என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 12:45.
1: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம்.

0: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: The best live music streaming in Sri Lanka.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் கபிலன். ஒளிக்கும் பாடல் இது. சுரா திரைப்படத்திற்காக மணி சர்மாவின் இசையில்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: www.vasantamfm.lk.lk. தாயா கிளம்பி தாயா.

0: நீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது. 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாக்கத்தால் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் வேளையில் உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஆப்பிரிக்க கண்டத்தில் அமைந்துள்ள காங்கோ நாட்டில் புதிதாக வைரஸ் ஒன்று பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த வைரஸ் எபோலா வைரஸ் தொற்று என்றும் இதன் காரணமாக 65 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை ஆப்பிரிக்க உயர்மட்ட சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் திரவங்கள் மூலம் மிக எளிதில் பரவக்கூடிய எபோலா வைரஸ் பெரும்பாலும் உயிரிழப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள தொற்றின் காரணமாக 146 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1976 முதல் காங்கோவில் எபோலா நோய் தொற்று பரவி வருகிறது. இந்நிலையில் தற்போது 17வது முறையாக மீண்டும் இந்த நோய் தொற்று பரவ ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை மதியம் 2 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: மனிதர்கள் திரைப்படத்தில் இருந்த ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா சுப்பைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0301 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: ஹரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: பகல் நேர காவல் கடமையோடு, வசந்தத்தின் உதவியோடு.
0: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பிடிச்சிருக்கின்றது.
0: சாப்பிட்டீங்களா நீங்க?
1: சாப்பிடுறதுக்கு தயாராக இருக்கின்றேன். உங்களோட பேசிவிட்டு பாடலையும் கேட்டால் கொஞ்சம் அதிகம் சாப்பிடலாம்.
0: அப்படியா? சரி சரி. அப்புறம் ஊர் சைட் எல்லாம் எப்படி, மலையா?
1: இதுவரைக்கும் இல்லை, மாலை வேளையில் வரலாம் போல் இருக்கின்றது.
0: அப்படியா, சரி சரி. இப்ப நீங்க அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேட்கறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடலை கேட்பதற்கு பாண்டியத்தை சேர்ந்த சவுண்ட் தவறு அமிர்தாமீரி சகாப்தீன் மற்றும் கமலன் தவராஜா முகமது ரவீஸ்வர், கல்வினை சத்தியமாபுரம் ஈகிள் சவுண்ட் உரிமையாளர் லயனல் கிரகரி, தேவமணி டீச்சர், மருதமலை பிரதான வீதி புட்டுக்கடை புகாரி, அனைவரையும் இணைத்துக் கொள்கிறார்கள்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கிட்ட அப்படி நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும் நேரத்தை பார்க்கலாம். நேரம் மதியம் 1:15.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.
3: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
4: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஒரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
3: இம்முறை May 23 and 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
3: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
5: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM. FM 102.6 102.8 Vasantham FM 102.6 102.8

0: நூற்று இரண்டு தசம் எட்டு அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பார்க்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் ஆனந்தி.
0: வணக்கம். ஹட்டன் கம்பளியிலிருந்து தங்க சுந்தரம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நன்றி.
0: இதே மாதிரி பேசணும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.
2: வசந்தம் FM, the breath of Tamil.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: சூடிய
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோட 102.8 எட்டு அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அடடா, அவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். இனியும் நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. ஹாய் ஆனந்தி, அன்பான மதிய நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் என்று சொல்லி அசுருதீன் குறிஞ்சாக்கேணியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. குட் ஆப்டர்நூன் என்று சொல்லி சுபயோகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, இனிய மதிய நேர வணக்கம், டிக்கோயா புளியவத்தையிலிருந்து போல்வின். நாங்களும் வசந்தம் எஃப்எம் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். மனைவி ரணிகா மற்றும் மகள் டென்சி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கிருஷ்ணசாமி குட் ஆப்டர்நூன் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் ஒருகுடவத்து தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்த ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஹொட்டேனாவில் இருந்து வரலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் என்று கென்யா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லிருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.
1: This is Vas

0: வாக்கியமா?
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம். உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
2: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
3: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்ட கிளப்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
2: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: இசை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் பாடலாசிரியர் கபிலன். ஒலிக்கும் பாடல் இது சச்சின் திரைப்படத்திற்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்குரிய சுங்க இறக்குமதி வரியின் மீது 50% மேலதிக வரியை விதிப்பதற்கு நிதி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனம் ஒன்றுக்காக இதுவரை விதிக்கப்பட்ட 30% சுங்க இறக்குமதி வரியின் மீது மேலும் 50% மேலதிக வரி விதிக்கப்பட உள்ளது. அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் கையெழுத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி இன்று முதல் 3 மாத காலப்பகுதிக்கு இந்த 50% மேலதிக வரி வசூலிக்கப்பட உள்ளது. மேலும் 15 அல்லது அதற்கு முன்னர் கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கு இந்த புதிய 50% சுங்க வரி பொருந்தாதெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: உலக சந்தையில் இன்று மசகெண்ணெய் விலை 3% அதிகமாக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோமுஸ் ஜலசதி பகுதியில் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கைப்பற்றல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை ஏற்படும் என்ற நிலைப்பாட்டில் இழுபறி நிலையின் காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய பிராண்ட் ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 3.54 டாலர்கள் வரை அதிகரித்து 109.26 டாலர்களாக பதிவாகியுள்ளது. அதேநேரம் WTI ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 4.25 டாலர்கள் அதிகரித்து 105.42 டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதனிடையே கடந்த ஒரு வார காலத்தில் பிராண்ட் ரக எண்ணெய் விலை 7.84%, WTI ரக மசகெண்ணெய் விலை 10.48% அதிகரித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வணத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
4: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படி சந்தோஷமாக இறுதி மனத்தி அழுத்துக்குள்ள வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175-00-0001 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஹரிவர்ஷன்.
0: ஹரிவர்ஷன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இருக்கீங்களா? விளையாண்டுட்டு இருக்கீங்களா? சரி சரி. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? வீட்டுல யாரு எல்லாம் இருக்கிறது? எல்லாரும் இருக்காங்களா? சரி, எல்லாரையும் இணைத்து கொண்டு பாடல் கேட்கலாமா? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைத்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது ராஜா திரைப்படத்திற்காக.

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் நீங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. துள்ளாத மனமும் தொல்லும் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ராஜா செல்வராஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: ஆமாக்கா.
0: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: நல்லா பிடிச்சிருக்கா. இப்ப போன பாட்டு கூட நல்ல விருப்பமான பாடுதான்க்கா.
0: அப்படியா? விஜய் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்குமாக்கா.
0: சரி சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உங்களுக்காகவும் வசந்தம் வானொலி அறிவிப்பாளர்கள் அனைவருக்காகவும் வசந்தம் வானொலி கேட்டுக்கின்றது அன்பு உள்ளங்கள் அனைத்து அனைவருக்கும் கேட்போமாக்கா.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. இதே நேரம் முகநூல் வழியாகவும் நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி, அன்பான மதிய நேர வணக்கம். நிகழ்ச்சியோடு சாமிமலையிலிருந்து மனோகரன், கண்ணகி, ஜஸ்டின், நிஷா மற்றும் துசி, சுவர்ணா, அனுஷா, சந்திரகுமார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம், எப்படி சுகம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ப்ரோக்ராம் வேற லெவல் அப்படின்னு சொல்லி சிந்து ஜன் ஜப்னாவில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி வெள்ளவத்தைகள் நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆய் அக்கா, நான் யட்டியாந்தோட்டையில இருந்து கஜன், தற்போது கொழும்பு மொபைல் ஷாப்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. தன்னுடைய போஸ் ஃபௌசானும் சேர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான மதிய நேர வணக்கம், தமிழ்நாடு ஈரோடிலிருந்து சந்தியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. பசறையிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ஸ்ரீகாந்த் அழகுமலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. கௌரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் சபிதா யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் மகா ஆனந்தி அக்கா, இனிமையான மதிய நேர வணக்கம், பாடல் தெரிவுகள் அனைத்தும் வேற லெவல் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர் திரு மற்றும் மகன் சோபி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு, மகள் ஜானு, லாவண்யா, யக்ஷி, லோஷினி, ரோஹன் ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி, மீனகை பண்டாரவள எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு வருகிறது பாடல்.

0: சந்தித்த வேளை திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரமதியம் 2:29.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
0: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
1: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: வணக்கம், வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: பெரிய சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
9: Yo, one that you wanna listen to.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தை நீங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜீத் பேசுறேன்.
0: அப்துல் மஜீத், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கேன். டியூட்டில இருந்து கொண்டு உங்களோட ஒளிபரப்பு பாடல கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
0: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ரொம்ப அருமையான பாடல், உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஓ, இப்பதான் சாப்பிட்டு தான் உங்களுக்கு போலட்டுதான் அடுத்த உடனே கிடைச்சிட்டு.
0: அடடா, அப்படியா?
1: ஆமா.
0: சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அந்த பாடலை கேட்பதற்கு மேடம், கொழும்பு 14 உடன் பிறவாத சகோதரி மும்தாஜ் பேகம், அவரது கணவர் முகமது சயீத், செல்லம் மகளுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும், பருத்தி துறையில் இருக்கிற அருள்மொழிக்காகவும், மாமநல்ல நிஷா மற்றும் மருதமுனை கலி இவரை அனைவரையும் சேர்த்துக் கொண்டு உங்கள் பாடலை திருவு பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மிக்க அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தெமோதரையில் இருந்து குமரேசன் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அருண்மொழி பருத்தி துறையில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பெரிய நீலா வலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. முகமது ரபி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சப்புமுல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் மதிய நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி செங்கலடியிலிருந்து சகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. புலட் சிங்கள நிவேதி லலித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மதியநேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. ஆரையம்பதியிலிருந்து இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா மதுரை சண்முக சுந்தரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 2:43.
1: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம்.

0: உங்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
4: அனுசரணை வழங்குவது.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
6: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் பாடலாசிரியர் கபிலன். ஒலிக்கும் பாடல் இது. தில் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்

0: கட்டி அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

கேட்கிருக்கும் பாடலோடு நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கிரியலையிலிருந்து ராஜலட்சுமி சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான உறவு சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில இணைத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் திருச்செந்தூரிலிருந்து கந்தையா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. தம்பி ராசா வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குட் ஆப்டர்நூன் சொல்லி சுப யோகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு தொடர்ந்து ஒலிக்கற்கும் பாடலோடு நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் டிலுக்ஸன் வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: FM. வழுத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: வனவாசலம் மற்றும் களனி ஆகிய நிலையங்களுக்கு இடையிலான ரயில் மார்க்கத்தில் இன்று காலை ரயில் விபத்து இடம்பெற்ற இடத்தில் தண்டவாளத்தில் இருந்த ஆணிகளை கலற்றிய சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாலியகுட போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் கடுமையான போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும் போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை இடம்பெற்ற குறித்த விபத்தில் காயங்களுக்குள்ளான 10 பேர் தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: விழுப்புரத்தில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி அலுவலகத்தை பயன்படுத்துவது தொடர்பாக சி வி சண்முகம் தரப்பினருக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நிலவி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக தெரிவித்து விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்த சி வி சண்முகத்தை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளராக முன்னாள் நகர செயலாளர் பசுபதியை கட்சி தலைமையகம் அறிவித்திருந்தது. இதனால் அந்த மாவட்டத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் இரு பிரிவினராக செயல்பட்டு வருவதாகவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: அடுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். கல்ச்சலி வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இனிமையான இடைக்கால பாடல்களுடைய சங்கமமாய் இன்றைய வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடைக்கால பாடலுக்கும் எங்களுக்கும் மீதான ஒரு கிரேஸ் வந்து எப்பவுமே குறையாது. இடைக்கால பாடல்கள் மீதான ஒரு ஆர்வம், ஒரு காதல் எங்களுக்கு எப்பவுமே குறையாத ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இடைக்கால பாடல்களினுடைய இசையா இருக்கலாம், இல்லை அந்த லிரிக்ஸ் மற்றும் பாடல் பாடக்கூடியவர்கள், அந்த பாடகர்கள், பாடகிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பாடலுக்கு ஒரு மாயாஜலமே கொடுப்பாங்க. அத்தகைய இனிமையான இசை கொண்ட பாடல்கள் என்றால் அது இடைக்கால பாடல்கள். என்னதான் இப்போ இருக்க ஜெனரேஷனாக இருக்கலாம், இல்லை 80s, 90s, 2K kid, இல்லை ஜென்சி அப்படின்னு ஒவ்வொரு ஜெனரேஷனுமே இந்த இடைக்கால பாடல்கள் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு மாயம் செய்தில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய, யோசிக்க வைக்கின்ற ஒரு சில பாடல்கள் என்றால் அது இடைக்கால பாடல்கள் மட்டுமே. இன்றைய காற்றலை வசந்தத்தின் இணைக்கும் இசை நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இணைக்கும் 0312-775-0001 அல்லது 0312-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினுடாக தாங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அந்த பதிவுகளை இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த அழகான மாலை பொழுதோடு இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி ஒரு புறம் இன்னும் எங்களுடைய அன்பான நேய சொந்தங்களினுடைய வருகையோடு அழைப்பில் இன்னும் சொந்தம் அன்பான வணக்கம். ஹாய் அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? மிகவும் பிடித்த ஒரு இடைக்கால பாடல் அப்படின்னா
1: என்ன
0: பாடல்? பாட மாட்டீங்களா? பாடமாட்டேன். என்ன சொன்னாலும் பாட மாட்டேன்.
1: ஒழிக்கவிருக்கும்
0: பாடலை யாருக்காக, யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்? நன்றி. காற்றலை வசந்தத்தின் நெனைக்கும் இசை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு மணிக்கும் நேரம் சரியாக மாலை 3:12 நிமிடம்.

0: அச்சலி வசந்தத்தின் நேனுக்கும் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழி தோய்ந்த பாடலது வைரமுத்து அவர்களில் சௌந்தரராஜனுடைய இசையில் சிந்து நதிபோ திரைப்படத்திற்காக 1994 வெளிவந்த மனு மற்றும் எஸ் ஜானகி பாடிய இனிமையான பாடல். நேரம் சரியாக மாலை 3:18.
1: வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள DPFC காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
8: நானா எனக்கு பேர் புகழ் பதவி இதவி நட்பு கூட்டாளின்னு நிறைய ஐக்காங்க.
9: தெரியும் தானே,
8: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
9: உண்மைதான்,
8: கைய கட்டி நல்ல டீசண்டா பெரியோர் முதலாளி ஆவுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
9: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
10: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

காஜலி வசந்த தீண்டா இனிக்கும் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு இனிக்கும் இசை நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அழகான ஒரு மாலை பொழுது இனிமையான பாடல்கள் நெஞ்சை விரடக்கூடிய பாடல்களை சுமந்து கொண்டு எங்களுடைய இனிக்கும் இசை நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒளித்து வந்த பாடல்களது இளையராஜாவின் இசையில் ஒன்று நினைச்சு பாட்டு படிச்ச திரைப்படத்திலிருந்து மற்றும் ஜானகி அம்மாபாடி இனிமையான பாடல்கள் தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். வலிகவனி தொலைபேசி இணக்கம் 0312 775 0013 அல்லது 0317 775 1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடைய சந்தம் இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு விஷயம். நாட்டினுடைய சில பகுதிகளில் தற்போது கனத்த மழை அல்லது சீரற்ற வானிலை காணப்படக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வசந்தம் சார்பாக ரிக்வஸ்டா கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் இந்த

0: இந்த காலநிலையின் போது நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் மற்றும் எங்களுடைய அரசாங்கம் மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை எங்களுடைய வலைத்தள செய்திகள் மற்றும் செய்திகளை நாங்கள் அறிவித்தரும் பொழுது அதை நீங்கள் செவி சாய்த்து அதற்கு ஏற்ப நீங்களும் நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக நீங்களும் இனிமையான பாடல்களை காற்றலை வசந்தத்தில் இனிக்கும் இசையோடு கேட்கலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு நேய சொந்தம் வணக்கம். உங்களுடைய அழைப்பு தொலைவில்லாமல் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 01112 7755 0013 அல்லது 01112 7755 1111 தற்போது அழைப்பில் இன்னும் ஒரு நேய சொந்தம் வணக்கம். அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் ரவீந்திரன், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் படிச்சிருக்கா? ரொம்ப நன்றியா. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக, யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
1: மாவனிதா,
0: பாடல் கேட்கலாம். நேரம் சரியாக மாலை 3 மணி

ராஜாலி வசந்தத்தின் நீடிக்கும் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழித்தோய்ந்த பாடலது வாளியின் வரிகளில் இளையராஜா இசையில் மன்னன் திரைப்படத்திற்காக இனிமையான பாடல். நேரம் சரியாக மாலை 3:45 நிமிடம்.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே
3: அனுசரணை வழங்குவது.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

ராஜாலை வசந்தத்தின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் கபிலன். ஒளிக்கமைந்த பாடலின் வித்தியாச கடைசியில் ராமன் தேடி சீதை திரைப்படத்திலிருந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல்கள்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: காற்றலை வசந்தத்தின் நீடிக்கும் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக மணி 3:51 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமேல் பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் இனிக்கும் இசையும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக உங்களுடைய அழைப்புகளுக்காக நாடும் நிகழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன். நேரம் சரியாக மாலை 3:52 நிமிடம்.

ராஜலி வசந்தத்தின் இனிக்கும் இசை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். மினிமேட பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக மாலை 3:56.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நாட்டின் நன்னீர் இறால் வளர்ப்பு துறையை நவீன தொழில்நுட்பத்தினூடாக அதிக லாபம் தரும் ஒரு வணிகத்துறையாக மாற்றியமைக்கும் நோக்கில் விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2025 வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியினால் ஒதுக்கப்பட்ட 25 மில்லியன் ரூபாய் நிதியின் கீழ் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக இலங்கை தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கிச்சரி தர்மப்பிரிய தெரிவித்துள்ளார். இதுவரை பின்பற்றப்பட்ட பாரம்பரிய முறைக்கு மாற்றாக இறால் குஞ்சுகளை நேரடியாக நீர்நிலைகளில் விடுவிக்காமல் அவற்றை நீர்த்தேக்கங்களுக்குள்ளேயே அமைக்கப்பட்டுள்ள கூடுகளில் 1 மாதம் வரை வளர்த்து விடுவிப்பதே இப்புதிய தொழில்நுட்பத்தின் சிறப்பம்சமாகும். இதற்கமைய நன்னீர் இறால் வளர்க்கப்படும் பிரதான நீர்த்தேக்கங்களை மையப்படுத்தி ஆராய்ச்சி மட்டத்திலான 25 கூடுகளை நிறுவுவதற்கும் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: காசா நகர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் இணைந்து கூட்டு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்த நபர் 2023 அக்டோபர் மாதம் 7 தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி ஒருவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எவ்வாறாயினும் தமது குறித்த மூத்த அதிகாரியின் இந்த மரணம் குறித்து ஹமாஸ் அமைப்பு இதுவரை உத்தியோகபூர்வ தகவல் எதையும் வெளியிடவில்லை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: காற்றலை வசந்தத்தின் இனிக்கும் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக 4:10 ஆகி கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக மீண்டும் 4:10 மலைக்கமணி தொலைபேசியிலும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம், அல்லது காற்றலை வசந்தத்தின் முகநூலாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக இன்னும் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியை நகர்த்தி செல்ல நாடும் கலையகத்தில் தற்போது அழைப்பினுடாக ஒரு அன்பான நேயர் சந்தம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: ஹாய் அன்பான, வணக்கம். யார் பேசுறீங்க? சகாயம் மேல் உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றதே. ஹலோ.
1: ஹலோ,
0: இப்ப சொல்லுங்கம்மா. இனிமையான பாடல்களோடு அழைப்பினுடைய வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்?
2: நலமா இருக்கு அண்ணா. நீதானாச்சு?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன்.
0: நானும் சாப்பிட்டு நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
2: எல்லா பாடலும் பிடிக்கும்.
0: எல்லா பாடலுமே பிடிக்குமா?
2: நிகழ்ச்சி போட்டு பாட்டு அருமையா பாடலாம்.
0: ரொம்ப நன்றி. அவளுக்கு பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
2: அனைத்து
0: நிகழ்ச்சிகளையும் எடுத்துக்கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். நேரம் சரியாக 12:12.

0: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
1: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம்.
2: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23rd and 24th மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
3: நானா எனக்கு பேர் புகழ் பதவி இதவி நட்பு கூட்டாளின் நிறைய ஐக்காங்க,
4: தெரியும் தானே?
3: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க. டைய கட்டி நல்ல டீசண்டா பெரியோர் முதலாளி ஆகுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம்? நானா
4: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
5: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுல் ஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: காற்றலை வசந்தத்தின் இனிக்கும் விசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக மாலை 4:30 கொண்டிருக்கின்றது. இனிமையான இடைக்கால பாடல்கள், இடைக்கால பாடல்களுடைய கோர்வையாக இன்றைய வசந்தத்தின் இனிக்கும் இசை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி கலைகத்தில் நானும் உங்களுடைய அழைப்புகளுக்காக நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அளவினுடாக என்பவர் அன்பாளுநிய சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம்
0: அன்பான. வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மிகவும்
0: பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்? ரொம்ப பிடித்த பாடலா?
1: இப்ப நான் கேட்க இருக்க பாடல்னா வசந்தம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்காகவும், வசந்தம் வானொலி கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்காகவும், எனக்காகவும், என் குடும்பத்தினருக்காகவும்னா, அண்ணா கண்ணுபட போகுது வியாபாரத்துல இருந்து மனசம் அடிச்சு நீதா உன்
0: இனிமையான பாடல்கள்.
1: நல்ல பாட்டு அண்ணா, நல்லா கேட்க. அண்ணா நன்றி. வணக்கம் அண்ணா.
0: நன்றி. தொடர்ச்சியாக காற்றில் வசந்தத்தின் எனக்கு மிசையோடு

0: சரியாக மாலை 4:35 நிமிடம். மக்களின் வானொலி, மக்களின் வானொலி, வசந்தம் FM, வசந்தம் FM 102.8.
1: மக்கள் சூடிய மகுடமே,
0: மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.

0: ஜெயராஜலி வசந்தத்தின் நீனுக்கும் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடலோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக மாலை 4:41 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. இந்த அழகான ஒரு மாலை பொழுது இனிமையான பாடல்கள் கேட்கும் பொழுது, அதுவும் மழைக்கால பாடல்களை இந்த மாலை பொழுதோடு கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குல்ல. என்ன பாட்டுங்க, என்ன நைஸ் சாங் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சில இடைக்கால பாடல்களை கேட்கும் பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கவனிய தொலைபேசியிலும் 0112-7750100 அல்லது 0112-7750111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் காத்துக் கொண்டிருக்கின்றது. அழைப்பில் இன்னும் சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா? சுகம், ராஜேந்திரன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: எனக்காகவும் மற்றும் என்னுடைய நண்பர்களுக்காக ஐடியா தொட்டையில கல்வி மக்கள் சிவா மற்றும் நீர்க்குழும்புல சேவ்குமார் மற்றும் இதுல மாத்திரையில தள்ளவழையில பொன்சாமி குடும்பத்தினர் மற்றும் மஸ்கியாவோட செல்வருக்கான இலிசை நாடக மன்றம் இலிசை மன்றத்துல செல்வம் மோகன் புதிய மகன் சுதாகர் கண்டியில மருமகள் பவானி மற்றும் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, இங்க எல்லா ஸ்டேட்டுகள்லயும் இருக்கிறாங்க.
0: ரொம்ப சந்தோஷம். மனிதனை சொந்தங்களை இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். மொழிக்கவிருக்கும் பாடல் வசந்தத்தின் இன்றைய நட்சத்திர பாடல். வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் கபிலன்.
2: திரை உலகின் அனுசரணை வழங்குவது
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். நாடு முழுவதும்

0: ராஜலி வசந்தத்தின் நெடுக்கும் விசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒழுக்கும் பாடலோடு நடும் நிகழ்ச்சியிலிருந்து நிறைவேற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகளை கூறி தொடர்ச்சியாக வசந்தம் தரும் நிகழ்ச்சிகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் எங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நடைபெற்ற உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா திலூக்ஷன். நன்றி சொந்தங்களே.
1: அப்பா.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த இடியுடன் கூடிய கடும் மழையினால் காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மஞ்சள் தொடுவாய் பகுதியில் இடிமின்னல் தாக்கம் காரணமாக வீடொன்று பெருமளவில் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மஞ்சள் தொடுவாய் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் அமைந்துள்ள குறித்த வீட்டில் தங்கியிருந்த குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்திருந்த நிலையில் 3 இளைஞர்கள் காயமடைந்துள்ளதுடன் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற வேளையில் வீட்டிலிருந்த தாய் தந்தை ஆகியோர் உயிர் தப்பியிருந்தாலும் வீட்டின் பல பகுதிகள் சேதமடைந்துள்ளதுடன் மின்சார உபகரணங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை நேற்று மாலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் கடும் மழையுடன் இடிமின்னலும் சுழல் காற்றும் வீசியதாகவும் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இம்மாத இறுதியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தனது வெளிநாட்டு பயணத்தை நிறைவு செய்து மே மாதம் 21ஆம் தேதி நாடு திரும்பியதன் பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நடந்து முடிந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஏனைய கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மே மாதம் 10ஆம் தேதி விஜய் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

வெல்கம் பேக் அவர் ஷோ இனிக்கும் இசை. இந்த இனிக்கும் இசை அப்படின்னு சொன்னாலே இடைக்கால பாடல்கள். இந்த பாடல்கள் இருந்து நாங்கள் என்னதான் நாங்கள் லீவ் ஆகி போகணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட, இந்த பாடல்கள் இருந்து நாங்கள் விலகி போகணும்னு நினைச்சாலும், இந்த பாடல்கள் கொடுக்கக்கூடிய அந்த காதல், இந்த பாடல்கள் மீதான ஒரு கிரேஸ் வந்து எப்பவுமே எங்களை இந்த பாடல்களோட கட்டி போட வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கும் இந்த இடைக்கால பாடல்கள் எல்லாருக்குமே பிடிச்சது போல எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இன்றைய இனிக்கும் இசை நிகழ்ச்சி தொழிற்சாலைகளும் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு கேட்கலாம். எல்லாருக்கும் பிடித்தது போலவே இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு இன்றைய வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 5:13 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கமணி தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய சமூக வலைதளங்களோட நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். வலைப்பில் அன்பான நேயர் சொந்தம் வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க அம்மா? வணக்கம், ரகுமா. வணக்கம், எப்படி இருக்கீங்க ரகுமா? ஓகே ரகுமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இனிமையான பாடல்களை காற்றலை வசந்தத்தின் இனிக்கும் இசையோடு தொடர்ச்சியாக நீங்களும் கேட்கலாம். நேரம் சரியாக 5:14 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது.

0: வெல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
0: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: பெரியோர் முதலாளி ஆவுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
3: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன்.
4: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம.

0: பச்சிலை வசந்தத்தின் நீடிக்கும் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழி தோய்ந்த பாடல் வாலியின் வழிகளில் இளையராஜா இசையில் உடன் பிறப்பு திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல். நேரம் சரியாக மாலை 4:27 நிமிடம்.
1: வசந்தம் FM 102.6 102.8
2: அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
3: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் பூச்சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
5: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.

0: சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: தசம் ஆறு, 102 தசம் எட்டில்
1: இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு.
2: மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
2: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
0: ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம்.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்ப்பு.

0: வந்து அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: கஜலி வசந்தத்தின் எனக்கும் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக மாலை 5:52 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமேல பாடல்கள், இந்த இடைக்கால பாடல்கள் மீதான காதல் என்றுமே மாறாதது, என்றும் அழியாதது. எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் 90s கிட்ஸ் அல்லது 2K இல்லை 80s கிட்ஸ் இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி, இது எந்த ஒரு ஏஜ் லிமிட்டையுமே யாருமே விரும்பி கேட்கக்கூடிய பாடல் வரிசை அப்படின்னு சொன்னாலே, இந்த இடைக்கால பாடல்கள் எப்பவுமே நாங்கள் எல்லாருமே ரசித்து கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். இடைக்கால பாடல்களுடைய வரிகளாக இருக்கலாம் இல்லை இசையாக இருக்கலாம். இடைக்கால பாடல்களுடைய இசை அப்படின்னு சொன்னாலே குறிப்பாக இளையராஜா சாரினுடைய இசை, இதை பஜிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தத்ரூபமான இசை அப்படின்னு சொன்னால் அது இளையராஜா சாரினுடைய இசை. அந்த இசை மற்றும் சில வரிகள் மற்றும் பாடகர்களுடைய அந்த வாய்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான ஒரு தனித்துவத்தை கொடுக்கும் அந்த 80s இருக்கக்கூடிய பாடல்களுக்கு. தொடர்ச்சியாக காற்றலை வசந்தத்தின் இனிக்கும் விசை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அழைப்பினுடைய அகருடைய சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: என்ன
3: பெயர்மா? பிருந்தா. வணக்கம் பிருந்தா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். தொடர்ச்சியாக நீங்களும் மலைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு குறுகிய நேரமே உங்களுக்காக காணப்படுகின்றது. எங்களுடைய பேஸ்புக் சொந்தங்களை தற்போது இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அழைப்பினுடாக இன்னும் சொந்தம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
3: அன்பான வணக்கம். வசந்த எஃப்எம் தான், யார் பேசுறீங்க?
5: பாத்திமா,
3: எப்படி இருக்கீங்க பாத்திமா?
5: எனக்கு பாலசுப்ரமணியம்
3: பாலசுப்ரமணியம் சார் இசையில ரொம்ப பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்? அவர் பாடிய பாடல் அப்படி ஒரு பாட்டு வருது,
5: இனிமையான
3: பாடல். அந்த பாடலை நீங்களும் இனிமையா பாடுவீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே, உண்மையா?
5: சந்தர்ப்பம் கிடைச்சா பாடுறேன்.
3: ரெண்டு லைன் பாடுறீங்களா? ரெண்டு லைன், ரெண்டு லைன்.
5: என் கணவர் இருக்கிறார் ஜமால்தி, என் மகள் இருக்கிறார் ஃபெரோசா, என்னுடைய மத்த மகள் இருக்கிறார் ஜெஸ்மின். மத்தது வசந்தம் கேட்கும் அனை சொந்தங்களுக்காக உங்களுக்காகவும் இந்த பாட்டு கேட்போம்.
3: ரொம்ப சந்தோஷம். அனைத்து நீங்க சொந்தங்களையும் இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி.
5: நன்றி.
3: காற்றலை வசந்தத்தின் எனக்கும் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒலிக்கும் பாடலோடு நாடும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. தொடர்ச்சியாக விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கழகத்தில் உங்களுடன் ஜிஆர் விடுபெற்ற சிறம் நினைச்சும் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டெலிவிஷன். நன்றி சொந்தங்களே.

0: வசந்தம் சொந்தங்களில் ஒருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். ஓகே, மழைக்காலம் அப்படிங்கறதுனால விடுமுறையை வீட்டுல இருந்தே கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, இன்று உங்கள் அனைவரையும் விடுமுறை கொண்டாட்டத்துல சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதூகலமாக நாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு 9 மணி வரைக்கும் விடுமுறை கொண்டாட்டம் கேட்க ஆரம்பிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு மாயா மாயா சாயா சாயா அப்படின்னு போயிடுச்சு. ஓகே, எல்லாமே அப்படிதான், வாழ்க்கையில மாயாவும் இருக்கும் சாயாவும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் எல்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க வந்துட்டு கால் பண்ணணும் ஜியார கூட பேசுறதுக்கு 0-1-2-7-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-7-5-1-1-1 கால் பண்ணுங்க. www.vasanfm.org முடிந்து சுபரான பாடல்கள் வரது என்ஜாய் பண்ணுங்க. மழை பெய்யறது அப்படிங்கிறதுனால எங்கேயுமே போக மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் தான் இருப்பீங்க. டியூன் பண்ணுங்க 102.6 102.8 இது உங்க வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. விடுமுறை கொண்டாட்டம் ஜி ஆர் அடுத்த சுபரான பாடல் வருகிறது. அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,
0: யாரு பேசுறீங்க?
1: கோபுர் செல்வனார் முகைஜி.
0: ஓகே, தோப்பூர் இப்ப எப்படி இருக்கு?
1: கோபுர் கிளம்பியான மழையா இருக்கு.
0: சந்தோஷம் தானே? எல்லாமே வீட்டுல இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, கரைஞ்சு
1: போயிடுங்க.
0: அதுதான் அதுதான். ஓகே, டீ குடிச்சிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்ப? பாடல்கள் வரும், காத்துட்டே இருங்க. நீங்க கேட்டிருக்கிறது விடுமுறை கொண்டாட்டம் குலேபா பாடல் வருகிறது. இது என்ன திரைப்படம் அப்படின்னு சொன்னால் இப்படி வெல்லும் டி இமானின் இசையில் வருகிறது பாடல்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: அழகிய அரக்கிய அழகிய அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பாடல் 24 திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். குதூகலமாக இணைந்திருக்கலாம். சோ 9 மணி வரைக்கும் ஜிஆர் உங்களுடன் இருப்பேன். கால் பண்ணுங்க, பேசலாம், பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்க. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, விஸ்வநாதன். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். ஓகே, இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மேடம். நாங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெளிய வச்சுக்கணும் மேடம். அனைத்து நேர்களும் அன்பாக நடந்து கொடுமே, அப்போ சந்தோஷமா இருக்கலாம் மேடம்.
0: அப்படிங்கறது உங்களோட தத்துவம். இது வேற மாதிரி இருக்கு. நாளும் காசு கொடுக்கவே இல்ல, அவரா தான் பேசுறாரு. சரி ஓகே, சொல்லுங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: என்ன மேடம்,
0: டீ குடிச்சிட்டீங்களா?
1: நீதா மேடம் குடிச்சேன், நீதா மேடம்
0: குடிச்சேன். சரி, டீயோட ரொம்ப ஸ்பெஷலா காரசாரமா என்ன சாப்பிடுவீங்க?
1: டீயோட மேடம் அனைவா பிஸ்கட் தான்
0: மேடம் பிஸ்கட். இன்னும் வளராமையே சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க. என்ன பாட்டு கேக்கலாம், சத்தமா கேளுங்க. நல்ல பாட்டு வரும். யாரெல்லாம்
1: இருக்காங்க? மூன்றாம் பிரிவில் இருக்கிற நவராஜ் குடும்பத்துக்காக அன்பான அறிப்பா ஜிஆர் மனு உங்களுக்காக
0: நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்

0: நேரடிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: சொல்லு சொல்லு. நானா எனக்கு பேர் புகழ் பதவி இதவி நட்பு கூட்டாளின்னு நிறைய ஐக்காங்க.
2: தெரியும் தானே,
1: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
2: உண்மைதான்.
1: கைய கட்டி நல்ல டீசண்டா பெரியோர் முதலாளி ஆகுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
2: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.
3: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: சென்ற பாடல்கள் எல்லாம் உங்கள் இதயங்களை தொட்டுச் செல்கிறது பாடும் நிலாவில்.
1: சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தால் சொத்து சுகம் தேவையில்லை.
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.

0: மனசிலாயோ நீங்க கேட்டுட்டீங்கிறது விடுமுறை கொண்டாட்டம் தான். ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். சோ கால் பண்ணுங்க, பேசலாம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கிறேன். ஓகே, 102.6 102.8 ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேட்டுட்டே இருக்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதூகலமா இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எங்க இருந்தாலும் சரி என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அதை அப்படியே ஒழுங்கு வச்சுட்டு இந்த பக்கம் வாங்க, கால் பண்ணுங்க, பேசுங்க. பேஸ்புக் கூட ஆகும் இணைந்து பாடலாம், கேட்கலாம். www.wasmfm.lk பக்கம் கூட ஆகும் எங்களுடைய உலக வாழ் சொந்த பந்தங்கள் கேட்கலாம். ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு பெருமாள் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: ஓகே, வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: அப்படிதான்
0: என்ன யோசிக்கிறீங்களா?
1: இல்லம்மா,
0: அப்படி ஒண்ணும் இல்ல. டைமுக்கு சாப்பிடுறது, டைமுக்கு வேலைக்கு போறது, டைமுக்கு தூங்குறது.
1: ஆமா,
0: ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்க கூடாதே, சமூக மர ஏதாவது பண்ணிடுமே. சரி, ஓகே ஓகே. மேரி பண்ணிட்டீங்களா?
1: ஆ, மேரி பண்ண பிள்ளைகள் இருக்கு.
0: எத்தனை பசங்க இருக்காங்க?
1: நான் மூணு பேர்.
0: ஓகே, இல்ல நம்ம வைக்க போறத யோசிச்சா என்னடா ஒண்ணு ஒரு கொய்சனுக்கு ஆன்சர் பண்ணாம வைக்க போறாரு அப்படின்னு நினைச்சா இப்பதான் நடக்க போதோன்னு நினைச்சேன். பரவாயில்லை, சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருங்க. விடுமுறை அப்படிங்கறதுனால வீட்டுல இருப்பீங்க நினைக்கிறேன், மழையும் வேற இல்லையா? சரி, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேட்கலாம்?
1: சுந்தரி.
0: ஓகே.

0: இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இந்த வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் கபிலன். சத்யம் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
2: வெளியில
0: போனீங்களா?
2: இல்லக்கா.
0: ஏன் போல? அங்கேயும் மழையா?
2: ஆமாக்கா.
0: சரி, ஓகே. வீட்ல நல்ல பிள்ளையா இருங்க, வெளியில போவாதீங்க. என்ன?
2: சரிக்கா.
0: சரி, டீ குடிச்சிங்களா?
2: அம்மாக்கா.
0: அம்மா என்ன வாங்கி தந்தாங்க டீயோட?
2: பிஸ்கட்கா.
0: போதுமா பிஸ்கட் அந்த குட்டி வயிற்றுக்கு? போதுமா. கோவில் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: உண்மைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இறக்குமதி வாகன விலை அதிகரிக்கும் என்பது பொய்ப் பிரச்சாரம், அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவிப்பு. சிறுபோகத்தில் தட்டுப்பாடின்றி உர விநியோகம், தரம் தொடர்பில் விவசாயிகளிடம் இருந்து சான்றிதழ். வடவாசல ரயில் தண்டவாளத்தில் ஆணிகளை கலற்றிய சந்தேக நபர் கைது. மழை குறைந்தாலும் 13 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு எச்சரிக்கை. புதிய கல்வி மறுசீரமைப்பின் நோக்கம் நல்லெண்ணம், கற்பனை திறனுடன் கூடிய தலைமுறையை உருவாக்குவதே என பிரதமர் தெரிவிப்பு. சீனாவுக்கு சென்ற ட்ரம்ப் தாய்வானுக்கு எச்சரிக்கை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். வரி அதிகரிக்கப்பட்டமையினால் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை துரிதமாக அதிகரிக்கும் என வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த 2 மாதங்களில் இறக்குமதிக்கான செலவு 2 பில்லியன் டாலர்களுக்கு மேல் அதிகரித்துள்ள ஒரு சவால் தமக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்களும் மிக வேகமாக திறக்கப்பட்டுள்ளன. எனவே தாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கும் காரணத்தினால் இந்த முடிவின் மூலம் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது 3 மாத காலத்திற்கு நாங்கள் வரியை அதிகரிக்கின்றோம். இதன் நோக்கம் அந்த 3 மாத காலத்திற்குள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை உங்களால் முடிந்தால் தாமதப்படுத்துங்கள் என்ற செய்தியை மக்களுக்கு வழங்குவதேயாகும். விலையை அதிகரிப்பது இதன் நோக்கம் அல்ல. நாங்கள் தடை செய்திருப்பின் என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். இதேவேளை அவசியமான ஒருவரால் கூட வாகனத்தை இறக்குமதி செய்ய முடியாமல் போயிருக்கும் நிலை காணப்படும் எனவும், நாங்கள் விதித்தது என்னவெனில் வாகன இறக்குமதியின் போது விதிக்கப்படும் சுங்கத்தீர்வை வரி 30%. அந்த 30%ல் 50% என்பது 15% மட்டுமே அதிகரிக்கிறது என்றும் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ இதன்போது தெரிவித்தார். எவ்வித பிரச்சினையும் இன்றி உரம் கொண்டுவரும் செயற்பாடு இடம்பெறுவதாகவும், எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் மேலும் ஒரு தொகை உரம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் உரச்செயலக அலுவலகத்தின் பணிப்பாளர் சந்தன் லொகேவா தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இலங்கைக்கு 50,000 மெட்ரிக் டன் யூரியா கொண்டுவரப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த 100,000 மெட்ரிக் டன் தற்போது 151,000 மெட்ரிக் டன் யூரியா இந்த போகத்தில் பயன்படுத்தக்கூடிய வகையில் காணப்படுகிறது. அதற்கமைவாக இம்முறை சிறுபோகத்திற்கு தேவையான யூரியா இம்மிடம் காணப்படுகிறது. நெல் உள்ளிட்ட பயிர் செய்கைகளுக்கு கடந்த மார்ச் மாதத்திலிருந்து 90 மெட்ரிக் டன் அளவு உரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் 55,000 மெட்ரிக் டன் உரம் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களிடம் காணப்படுகின்றன. திறந்த சந்தையில் தனியார் விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனங்களும் சந்தைக்கு உரம் விநியோகிக்கும் நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுத்துள்ளது. இதேவேளை அரசாங்கம் வழங்கிய உரம் உரிய தரத்தில் உள்ளது என ரம்பேவ பகுதி விவசாய சம்மேளன உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சிலர் உரம் தொடர்பில் பிழையான தகவல்களை சமூக மயப்படுத்துவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். களனி மற்றும் வனவாசல ரயில் நிலையத்திற்கு அருகில் இன்று அதிகாலை இடம்பெற்ற ரயில் விபத்துக்கு ரயில் தண்டவாளத்தில் ஆணிகள் கலட்டப்பட்டமையே காரணமாகும் என தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ஒருவர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்தில் 12 பேர் காயமடைந்த நிலையில் வீதியை புனரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இன்று அதிகாலை 3:23 பொல்காவலையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த ரயில் களுத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அதிகாலை 5:30 தடம் புரண்டது. ஒரு பெட்டி கவிழ்ந்ததோடு அருகில் இருந்த மோட்டார் வண்டியொன்றும் சேதத்திற்குள்ளானது. இவ்விடத்தில் 3 ரயில் பாதைகள் காணப்படுகின்றன. விபத்தை அடுத்து 2 ரயில் வீதிகளில் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டது. ரயில் வீதியை வழமைக்கு கொண்டு வரும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது. விபத்து இடம்பெற்ற இடத்தில் போலீசார் களப்பரிசோதனையை மேற்கொண்டனர். ரயில் தண்டவாளத்தில் ஆணிகளை கலற்றியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகொட போலீசாரினால் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் கடுமையான போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தண்டவாளத்தில் கலற்றப்பட்ட ஆணிகளை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சென்ற நபர் இவரே என்பது போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டின் வடமேற்கு திசையில் அமைந்துள்ள தாளமுக்க வலயம் தொடர்ந்தும் இயக்கத்தில் உள்ளது. அதனால் நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றைய தினமும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. புதிய தரவுகளுக்கு அமைவாக இலங்கைக்கு வடமேற்காக நிலை கொண்டுள்ள தாளமுக்க வலயம் தொடர்ந்தும் இயங்கும் நிலையில் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் பயணப்பாதை குறித்து திணைக்களம் கவனம் செலுத்தி வருகிறது. அதற்கமைவாக இன்றைய தினம் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் அளவிலான கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளில் காற்று மற்றும் மழையுடன் கூடிய நிலைமை தொடர்ந்தும் நீடிக்கும். நாட்டின் 13 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆய்வு நிறுவகம் விடுத்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. 2ம் கட்டத்தின் கீழ் 28 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை, இரத்தினபுரி, குருணாகல், கொழும்பு, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்கள் அதில் உள்ளடங்கப்படுகின்றன. 40 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மழையின் அளவுக்கு அமைவாக மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும். நேற்றைய தினம் காலியில் பல இடங்களில் மழை பெய்த நிலையில் கிங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. காலியை அண்மித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். அத்தனகல் ஓயா மற்றும் உருவல் ஓயா பெருக்கெடுத்தமையினால் கம்பஹா கனேமுல்ல மற்றும் கம்பஹா ஜாயல பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. குடாகங்கையின் மில்லகந்த நீர்மானியில் நீர்மட்டம் 7.6 மீட்டராக பதிவாகியுள்ளது. கொக்கிலை கங்கையின் வான்கதவு தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளது. அதன் ஊடாக செக்கனுக்கு 78 கனமீட்டர் நீர் குடாகங்கைக்கு விடுவிக்கப்படுகிறது. இதனால் களுத்துறை பிலத்சிங்கள வீதியின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 10ம் தேதி முதல் இன்று வரை நாட்டில் 141 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இரத்தினபுரி மாவட்டத்தில் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது. அனர்த்தம் காரணமாக 48 பிரதேச பிரிவுகளைச் சேர்ந்த 4,099 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலத்தில் கடல் பகுதிகளில் காற்றின் வேகமும் மழை வீழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அவதானமாக செயற்படுமாறு திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. முல்லைத்தீவிலிருந்து காங்கேசந்துறை, புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையை அண்மித்த கடல் பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த இடியுடன் கூடிய கடும் மழையினால் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஞ்சந்தொடுவாய் பகுதியில் இடி மின்னல் தாக்கம் காரணமாக வீடுகொன்று பெருமளவில் சேதமடைந்துள்ளது. மஞ்சந்தொடுவாய் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் அமைந்துள்ள குறித்த வீட்டில் தங்கியிருந்த குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்த நிலையில் 3 இளைஞர்கள் காயங்களுடன் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற வேளையில் வீட்டிலிருந்த தாய், தந்தை ஆகியோர் உயிர் தப்பியிருந்தாலும் வீட்டின் பல பகுதிகள் சேதமடைந்துள்ளதோடு மின்சார உபகரணங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று மாலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் கடும் மழையுடன் இடி மின்னலும் சுழல் காற்றும் வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி மறுசீரமைப்பின் நோக்கம் அனுதாபம் மற்றும் கற்பனைத்திறன் கொண்ட படைப்பாற்றல் மிக்க தலைவர்களை உருவாக்குவதே என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 2024-2025 ஆண்டுக்கான அகில இலங்கை பாடசாலை நாடக போட்டிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இவ்வாறு கருத்து தெரிவித்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள், விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருந்தன. அமைச்சர் கலாநிதி ஹினிதும்ம, சுனில் செனவி, பிரதியமைச்சர் கமகிதர திசாநாயக்க, டவர்ஹோல் கதையரங்கு அறக்கட்டளையின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டி எம் திசாநாயக்க உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தார்கள். கல்வி மறுசீரமைப்பின் ஊடாக நாம் முயற்சிப்பது சமூகத்திற்கு தேவையான சிறந்த கற்பனை திறன் மிக்க மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்ட தலைமைத்துவம் மிக்க சுமூக நிலையை உடைய படைப்பாற்றல் மிக்க பிரஜைகளை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் என பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார். பரீட்சையில் சித்தி பெற வைப்பது மாத்திரம் எமது நோக்கம் அல்ல. முழுமையாக நாம் எதிர்பார்க்கும் மாற்றம் ஏற்பட வேண்டுமெனில் மனித சமூகத்தை இதனை விடவும் ஒழுக்க சீரான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மேம்பட்ட மனிதனை கட்டியெழுப்ப எமது கல்வி மறுசீரமைப்பின் ஊடாக நாம் முயற்சிக்கின்றோம் என்றும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். நாட்டில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அனுராதபுரத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை தாம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் பதிவான நாள் முதல் இது தொடர்பான ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும், பாதிக்கப்பட்ட சிறுமியின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு எவ்வித அரசியல் அல்லது வெளித்தரப்பு அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட சிறுமியின் நலன் கருதி விசாரணைகள் சுயாதீனமாக நடைபெறுவதை அதிகார சபை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கும் இதேவேளை, இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சமோ அல்லது குழப்பமோ அடைய தேவையில்லை. தேவையற்ற பொது கொந்தளிப்புகள் நீதி வழங்கும் செயல்முறைக்கு தடையாக அமையக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு முன்னோடி முயற்சியாக நவீன தொழில்நுட்பத்திலான இ ஸ்லிம்ஸ் இலத்திரனியல் காணி உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. சம்மாந்துறை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் எஸ் எல் முகமது ஹனீஃபா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் காணி உரிமையாளர்களுக்கு புதிய யுகத்தின் டிஜிட்டல் முறையிலான ஆவணங்கள் கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ ஆலம்பாவா கலந்து சிறப்பித்தார். கண்டி மயிலம்பெட்டியாவில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மத்திய மாகாண போர் வீரர்கள் நினைவு விழா மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் எஸ் பி எஸ் அபயகோன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது. 17வது தேசிய போர் வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் ரியாஸ் முகமது, கண்டி மாநகர சபை மேயர் சந்திரஸ்ரீ விஜயநாயக்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: சீனாவிலிருந்து சுயாட்சி பெறும் அறிவிப்புக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தாய்வானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆகியோருக்கிடையில் பீஜிங் நகரில் இடம்பெற்ற இருநாள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி, தாய்வான் தமது சுயாட்சியை அறிவிக்க தாம் இணங்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டார். தாய்வான் ஜனாதிபதி லாய்சின்டே இதற்கு முன்னர் தாய்வான் தற்போதும் சுயாதீன நாடாக செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். அதனால் உத்தியோகபூர்வ சுயாட்சியை அறிவிக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் தாய்வான் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். நீண்ட காலமாக தாய்வானுக்கு பாதுகாப்பு உதவிகளை வழங்க அமெரிக்கா சட்ட ரீதியில் கடமைப்பட்டுள்ளது. சீனாவுடன் காணப்படும் ராஜதந்திர உறவுகளின் வலுவான நிலை காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையில் சமச்சீர் தன்மையை கொண்டு செயற்பட ட்ரம்ப் எதிர்பார்த்துள்ளார். எவ்வாறெனினும் தாய்வானுக்கு சுயாதீன நாடாக செயற்பட அங்கீகாரம் வழங்காமல் இருப்பதே வாஷிங்டனின் தீர்மானமாகும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான விஜயத்தை நேற்று ஆரம்பித்தார். மே மாதம் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் இந்த விஜயத்தில் ஐக்கிய அரபு எமிரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் உள்ளடக்கப்படுகின்றன. மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள கடும் அமைதியற்ற சூழல் நிலையை அடுத்து பூகோள விநியோக கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப விடயத்தில் காணப்படும் கடும் போட்டித்தன்மைக்கு மத்தியில் இந்திய பிரதமர் இந்த விஜயத்தை ஆரம்பித்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள்
0: தெரிவிக்கின்றன.
1: இறக்குமதி வாகன விலை அதிகரிக்கும் என்பது பொய் பிரச்சாரம், அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவிப்பு. சிறுபோகத்தில் தட்டுப்பாடு இன்றி உர விநியோகம், தரம் தொடர்பில் விவசாயிகளிடம் இருந்து சான்றிதழ். வடவாசல ரயில் தண்டவாளத்தில் ஆணிகளை கலற்றிய சந்தேக நபர் கைது. மழை குறைந்தாலும் 13 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு எச்சரிக்கை. புதிய கல்வி மறுசீரமைப்பின் நோக்கம் நல்லெண்ணம், கற்பனை திறனுடன் கூடிய தலைமுறையை உருவாக்குவதே என பிரதமர் தெரிவிப்பு. சீனாவுக்கு சென்ற டிரம்ப் தாய்வானுக்கு எச்சரிக்கை. இத்துடன் வசந்த மிஃபம் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மிஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நேர்கொண்ட பார்வை, பார்வை துணிச்சல் மிகு செயலாய் அகிலமங்கம் எமது ஆட்சி. ஸ்ரீ வசந்தம் FM
0: நாடு முழுவதும் 102.6.

0: கிச்சட்டை திரைப்படத்துக்காக அனிருத் இசையில் பாடல் கேட்டீங்க. நேரம் இப்பொழுது 7:21.
1: காற்றலையில் முதல்வன்

அபிவிருத்தி லுத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை அது கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் 4, 24, 25, 34. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 24, 25, 34. ஆங்கில எழுத்து எச், மீண்டும் ஆங்கில எழுத்து எச். நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 665 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 68,17,600 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 669 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான மஞ்சள் நிற அதே கோடிபதி அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை ராசி அதிர்ஷ்டம் வெற்றி இலக்கங்கள் 9, 42, 44, 62. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 9, 42, 44, 62. ராசி தனுசு, மீண்டும் ராசி தனுசு. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 35 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,56,78,760 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 39 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான இள நீல நிற ராசி அதிர்ஷ்டம் வச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சூப்பர் போல்கான வெற்றி இலக்கங்கள் 32, 33, 51, 56. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 32, 33, 51, 56. ஆங்கில எழுத்து எஃப், மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 8, 1, 0, 6, 8. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 1, 0, 6, 8. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 1,750 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 63,89,360 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 1,153 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான கரு நீல நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 24, 52, 60, 74. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 24, 52, 60, 74. ஆங்கில எழுத்து எம், மீண்டும் ஆங்கில எழுத்து எம். லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசை இலக்கங்கள் 8, 5, 5, 8, 2. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 8, 5, 5, 8, 2. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 501 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 6 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,30,760 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 503 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான இளம் பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சுபரி தின சம்பதவினுடைய வெற்றி இலக்கங்கள் 8, 5, 4, 5, 9, 4. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 8, 5, 4, 5, 9, 4. ஆங்கில எழுத்து என், மீண்டும் ஆங்கில எழுத்து என். நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 185 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 33,44,840 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 786 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான நீல நிற சுபரி தின சம்பத லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை ஜெய சம்பதவிற்கான வெற்றி இலக்கங்கள் 4, 5, 9, 4. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 4, 5, 9, 4. ஆங்கில எழுத்து என், மீண்டும் ஆங்கில எழுத்து என். நேற்றைய 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. நேற்றைய 50,000 பரிசுகள் 23 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுபதி 55,95,880 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான கபில நிற அச்சிடப்பட்ட ஜெயசம்பத லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் 10, 18, 44. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 10, 18, 44. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 35,42,000. எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான செம்மஞ்சள் நிற சசிரி அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை கப்ரோகோவிற்கான வெற்றி இலக்கங்கள் 7, 34, 43, 49. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 7, 34, 43, 49. ஆங்கில எழுத்து எச், மீண்டும் ஆங்கில எழுத்து எச்.
சூப்பர் இலக்கம் 6, மீண்டும் சூப்பர் இலக்கம் 6. கற்றுக முதலாம் கோடிபதி பரிசு பகுதி ரூபாய் 2674 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கற்றுக்க 2 கோடிபதி பரிசு பகுதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கற்றுக்க 3 கோடிபதி பரிசு பகுதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,22,85,400 ரூபாய். அடுத்த கப்ரகோ சூப்பர் கோடிபதி பரிசு பகுதி ரூபாய் 2,682 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில் பிட்கான சிவப்பு நிற கப்ரகோ அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சொல்லியானா
1: சொல்லு சொல்லு.
0: நானா எனக்கு பேர் புகழ் பதவி கிதவி நட்பு கூட்டாளின்னு நிறைய ஐக்காங்க.
1: தெரியும் தானே,
0: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
1: உண்மைதான்.
0: கைய காட்டி நல்ல டீசண்டா பெரியோர் முதலாளி ஆவுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
1: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.
3: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும்.

ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: சூப்பரான ஒரு பாடல் ஜே ஜே திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. பெரிய ஒரு இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் 9 மணி வரைக்கும் உங்களோட இணைந்திருப்பேன். பேசலாம். மறுபடியும் சூப்பரான பாடல்கள் அமைக்க சிக்கமாகவே இருக்கிறது. மழைக்காலம் நிறைய இடங்கள்ல மழை தூரி கொண்டிருக்கிறது. இந்த கூ அதாவது இந்த கூலான அந்த கிளைமேட்ல சூப்பரான ஒரு பாடல்கள் வேணும் அப்படின்னு சொன்னா யாருக்கு வேணும், என்னத்துக்கு வேணும், எந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படிங்கறதே நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: ஹலோ கணேஷ்.
0: கணேஷ், ஏன் சோகமா பேசுறீங்க? என்னாச்சு என்னாச்சு?
1: மழை கூடிய வாழ்ந்த
0: அதனால நீங்க சோகமா பேசுறீங்க. சாப்பிட்டீங்களா?
1: இல்லை சாப்பிடலக்கா.
0: பசிக்குதா?
1: இல்லக்கா.
0: ஓகே ஓகே. என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் பைனல் மாட் படிக்கிறேன்.
0: ஆ ஓகே ஓகே. படிக்கிற போடு என்னன்னா பெரிய ஆள் நீங்க. ஓகே. ஒரு எதிர்காலத்துல ஒரு இன்ஜினியரா வரணும், அதுதானே உங்களுடைய கனவு? சின்னரே பாய்ஸ்ட கனவு இன்ஜினியர் ஆகணுங்கிறதான், கேர்ள்ஸ்ட கனவு டாக்டர் ஆகணும்னு சொல்லுது. இடையில வரவங்கிறதான் இந்த லோயர் அப்புறம் டீச்சர்ஸ் அப்படி இப்படிங்கிற கனவுகள். ஓகே, நல்லா படிக்கணும். என்ன அப்ப பிடிச்ச சப்ஜெக்ட்? மேக்ஸ்னு
1: நினைக்கிறேன்.
0: சரி, நல்லா கணக்குல புலி. என்ன நீங்க?
1: கணக்குல புலி.
0: சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போகலையா? வீட்டோட இருந்தா சரி படிச்சுமா? வீட்டோட இருந்தமா அந்த மழை நேரத்துல பாட்டு கேட்டமா? என்ன? சரி, ஏதோ சோகமாவே பேசுறீங்க. ஓகே, பேசி முடிய போயிட்டு நல்லா சாப்பிடுங்க. என்ன? சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாரும் பேரையும் சொல்லுங்க. அடுத்த சூப்பரான பாட்டு கேட்கலாம். அவ்வளவுதான். சரி ஓகே, பாய், குட் நைட். அது வெக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன், இல்ல பயப்படுறாருன்னு தெரியல. இருந்தாலும் இந்த பாட்டை கொடுத்துடலாம். சாமி 2 திரைப்படத்துக்காக வருகிறது பாடல். நேரம் 7:36 நிமிடம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். I am GR உங்களுடன் இணைந்திருக்கிறேன்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: இந்த வசந்தத்தின் ஸ்டார் ஆப் திரையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடல் ஆசிரியர் கபிலன். வருகிறது பாடல் பம்பல் கே சம்பந்தம், திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தம் FM 102.6 102.8 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.
3: தொடர்ந்து லங்கா ஹோப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
2: நம்பிக்கையின் நேரம். அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாயிருக்கிறது. 33 சங்கீதம் 4 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக வர காத்திருக்கிறது.

0: இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பம் இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேர புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போனு. இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722456621க்கு அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி

நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். என்ன ரோபர்ட், ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, எனக்கு கோபம் கோபமா வருது. எதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு கோபம்? என்னாச்சு? யார் என்ன பண்ணாங்க? அந்த ரவி மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? எனக்கு கிடைக்காததெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. எனக்கு அவனை நினைச்சாலே அவ்வளவு பொறாமையா இருக்கு. நானும் தானே உழைக்கிறேன், நானும் தானே இதெல்லாம் பண்றேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் உயர்வு கிடைக்க மாட்டேங்குது? அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அது எதுவுமே நான் நிலைக்க விட மாட்டேன். பாரு அவன் என்ன பண்றேன் அப்படின்னு. வாழ்க்கையில நான் ரொம்ப வெறுக்கிறது அந்த ராஜு தான். அவனை சீக்கிரமே நான் ஏதாவது பண்ண போறேன். அவன் எப்படி என் வாழ்க்கையில குறுக்க வரலாம்? நான் அவனை என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாருங்க. நான் செய்ய போற காரியத்தை அவன் குடும்பமே பார்த்து அழணும். இதை நான் செய்யாட்டி பாருங்க. என் பேரை நான் மாத்திக்கிறேன்.

இதோ என் கையில இருக்கு பாருங்க, இந்த பானம். இந்த பானம் பல வருஷமா எனக்குள்ள தான் குடியிருக்கு.

கேள்வி. எங்க இதையே குடிச்சு குடிச்சு சாக போறீங்களான்னு. அவ செத்து போயிட்டா, ஆ உயிரோட தான் இருக்கேன்.

இந்த மாதிரியான குணாதிசயங்களுடைய நபர்களை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம். ஏன், எங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் சில நேரங்களில் எங்களுக்குள்ளே எட்டி பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தான் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு போதிக்கிறது. நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம் கலாத்தியர் 5 அதிகாரத்திற்கு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை.

தந்தை ஈசாக்கு. இவனுடைய தாயின் பெயர் ரெபேக்கா. யாக்கோபினுடைய சகோதரனின் பெயர் ஏசா. இவர்கள் இருவரும் இரட்டையர்கள். யாக்கோபு குணசாலியாயும் ஆடுகளை மேய்க்கிறவனாயும் இருந்தான். இவன் தன் தகப்பன் ஈசாக்கு முதிர் வயதாய் இருக்கும் போது அவனுடைய கண்கள் பார்வையற்று காணப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி தன் சகோதரனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக் கொண்டான். இவனுக்கு இஸ்ரவேல் என்றும் மற்றொரு பெயர் உண்டு. இவனுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். இவனுடைய வாழ்க்கையிலே நற்குணங்களும் தீய குணங்களும் சேர்ந்து காணப்பட்டது. இவன் 147 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தான். இதிலிருந்து கடவுள் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி பாவிகளையும் பலவினரையும் பயன்படுத்துகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி.

யாபீத் எனும் மூன்று குமாரர்கள் எனதும் தந்தை யார் என்பதே அதற்கான சரியான பதில் நோவா. இந்த பதிலை அனுப்பியிருந்தார்கள் விஜயகுமார் யாழ்ப்பாணம், வளர்மதி தலுபது, துரைராஜா சிம்யான் கடவுளை, ரஜினி ரபேகா பாண்டிருப்பு, கிறிஸ்டின் ராஜ் ஊரணி, ரமேஷா அபிநாதா வட்டவட, யசோதா புஷ்பராணி டைரபா, திருமதி ஆர் தியாகராஜா டிகோயா, மூர்த்தி கினிகத்தேன, எலிசபெத் ராஜா பசரை, அபிஷாயினி மட்டக்களப்பு, இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. ரெகோபோத் எனும் துறவு யாரால் வெட்டப்பட்டது? ரெகோபோத் எனும் துறவு யாரால் வெட்டப்பட்டது என்பதை உங்களுக்கான இந்த வார கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621 0722-456-621. நல்லது நேர்களைத்துடன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேர்மம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நேரம், லங்கா ஹோப் மீடியா, தவல் பெட்டி இலக்கம் 2258 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. எஸ்எம்எஸ் இலக்கம் 0722-456-621. பேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 நமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

0: நீங்க அந்த பக்கம் இருந்தா சரி, இந்த பக்கம் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் கிருச்சியில் எடுத்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு பருத்தி துறையில இருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நடடா மலடா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறீங்க. காலையில
1: சரியான சந்தோஷமா
0: இருந்தது முறையிலதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். காலையில இருந்து மழையா?
1: ஓ, காலம் கொஞ்ச நேரம் வெயில் வெயில் சந்தோஷம்
0: வெயில் வெயில் வந்த சந்தோஷமா மழை வந்த சந்தோஷமா? அடுத்து நல்ல பாட்டு கேக்கலாம்.
1: ராஜலட்சுமியா, சாந்தி கோவிந்தராயன், பாலகிருஷ்ணமா, மும்தாஜ் பேகம், நிஷா மாவட்ட, நிஷா பரீதா, கட்டுவன் சவுந்தராஜன், மேராதேதா, ஸ்ரீ முருகண்ணா, மடிவிலண்ணா, ஆட்டோ விஸ்வநாதன், இங்கிரிய ரவி, அளவு சுந்தரமண்ணா, வசந்தகுமார், ஈதரண்ணா, சாயங்குமார், பாலவசிண்ண தம்பி, அளவட்டி சேந்தி, எல்லோருக்காகவும் எனக்கு இந்த பாடு வசியரா படத்துனே
0: முன்னாள் காதலியை கூப்பிடலாம். இந்த பாட்டு நல்ல பாட்டு. மிருதன் திரைப்படத்துக்காக டி இமானின் சிக்கல் வருகிறது பாடல்.

0: இந்த பாட்டில் விஜய் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் போடுவார்ல, வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுட்டு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் ஜிசாம் ஜிஆர் உங்களுடன் நினைந்திருக்கிறேன். நிறுத்தி மனத்தியாலத்தில் இட்டி விடாது மழை பெஞ்சாலும் சூப்பரான பாடல்கள் தருவதற்கு நான் எங்கே ரெடியாக இருக்கிறேன். ஸோ கால் பண்ணுங்க, பேசலாம், ஃபேஸ்புக்கூடாக முடிந்து கொள்ளலாம். கஜன் வந்திருக்கிறாரு. வணக்கம் கஜன்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். எப்படி போகுது வாழ்க்கையில? நல்லா போகுது. மழையோட போகுது என்ன? அனுபவிக்கணும், அதே போல வெயில் காலத்தையும் அனுபவிக்கணும். அதுதான் அதுதான் என்ன செய்யற, அதாவது வரும்போது அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இரவு நேரத்துல இதுதான் நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா என்ன சாப்பாடு சாப்பிடுவேன்? சத்தத்தே
1: காணும்.
0: இரவு நேரத்துல பிரதான சாப்பாடு நாம பாட்டு கேக்கலாமா? யாரெல்லாம் இருக்கிறாங்க? கொஞ்சம் விட்டு விட்டு அந்த மழை தானே, அதனால சிக்னல் கிடைக்கல. ஓகே, சூப்பரான பாடல் அடுத்து மறுக்கிறது. மழைக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு தாரேன், இப்போ தாரேன், நீங்க கேளுங்க அந்த பாட்டை ரொம்ப சத்தமா. ஓகே.

நீங்க கேட்டுட்டீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் வருகிறது. பாடல் இது வெப்பம் திரைப்படத்துக்காக, ஆனா மழைக்குரிய பாட்டு. நேரம் 8:18 நிமிடம்.

0: பேர் சரியா? நல்ல பேர். என்ன அர்த்தம் உங்களோட பேருக்கு? என்ன அர்த்தம்
1: என்ன
0: சாப்பிடுங்க?
1: நன்றி,
0: சந்தோஷம். யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்கலாம் சொல்லுங்க. நன்றி, பை, குட் நைட். இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம். ஆயுத எழுத்து திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் வருகிறது பாடல். நீங்க கேட்டுட்டீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்கிறேன்.

0: உங்களால் கைது செய் திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சூப்பரான பாடல்கள் எல்லாம் நாள் முழுக்க கேட்கணும்னா உங்க வசந்தத்தை கேட்கணும். அதுக்கு நீங்க டியூன் பண்ணணும் 102.6 102.8 இணைந்து இருக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் உங்க வசந்தத்தோடு இணைந்துருங்க. சூப்பரா அந்த டே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க இப்ப கேட்டுட்டு விடுமுறை கொண்டாட்டம் நான் ஜிஆர் உங்களோட நினைந்திருக்கேன். ஸோ கால் பண்ணுங்க, தொடர்ச்சியா பேசலாம். அதே போல பேஸ்புக் கூட அகம் இணைந்து கொள்ளுங்க. இப்ப கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
1: என்ன
0: செய்யற நாட்டு நடப்புகள் அப்படி அதெல்லாம் கேட்கப்படாது. சரி ஓகே, பக்தா சொல்லுங்க என்ன வாரம் தர போறீங்க
1: இன்னைக்கு? மலை சித்ராஜி பிள்ளைகள் தீபன் கிசான் நிர்மலா சிறுகி மற்றும் வானிலை நம்பர் செந்தவள ராசமணிக்கிறாங்க. தப்புமலக வசந்தகுமார் கடவுள் மலவரமே ரசனகம் குசராஜா கிலோமீட்டர் குணசீலன் ஆட்டோ விஸ்வநாதன் உமாச்சந்திரன் ஐயா கண்ணன் சேம்குமார் அவர்கள்
0: அவ்வளவுதான்.
1: இல்ல இல்ல,
0: சரி ஓகே, நன்றி. குட் நைட்.
1: நன்றி அக்கா.
0: நன்றி. நான் வேற என்ன கேக்குறது அப்படிங்கறதுக்கு இல்ல, அவர் எல்லா பாட்டையும் பேரெல்லாம் கிடக்கடன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. நான் கேட்க வந்தது வேற, ஆனா அவர் கொடுத்தது வேற. என்ன செய்யற, எடுத்துக்கத்தான் வேணும் வரம் அப்படிதி. ஓகே, பேஸ்புக் கூட இணைந்திருக்கிறாங்க. அன்பான அன்பான வணக்கம் சொல்லி யாரு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லா, ரமேஷ் வந்திருக்கிறாரு. ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, நிகழ்ச்சி கேட்டுட்டீங்கன்னு அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு. ஓகே நண்பா, சூப்பர். இதே போல இனி வணக்கம் சொல்லி சபமல் கந்த பெரிய குருவியான வசந்தகுமார் இணைந்திருக்கிறாங்க. ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொழும்பு 12 புதுக்கடை இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்து உள்ளேன். இனியும் சேர்த்துக் கொள்ளுங்க. அன்சாரி வந்திருக்கிறாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூதுர பழிருந்து வடிவேல் வந்திருக்கிறாரு. அன்பான இரவு நேர வணக்கம் ஜிஆர், பாடல் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள். கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க. குறிஞ்சாங்கனியா சுரத்தின் வளமை போன்ற நிகழ்ச்சி கேட்டுக்கிறது. ஹாய் வணக்கம் ஹனிஃபா ஜசீம் துபாய் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லி துபாலா வந்திருக்கிறாங்க. இதே போன்று குட் ஈவினிங் போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு யுகா வந்திருக்கிறாங்க. ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்லிருக்கிறாரு. கரோலின் ஆகாஷம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சம்மாந்துரை முனப்பா ஃப்ரூட் ஷாப்ல நிகழ்ச்சி கேட்டுக்கிறதாக சொல்லிருக்கிறாங்க. ஹாட்டன் கலா தேவி ஐயா துறை முருகதாஸ் ஷாபிக்ஷன் தபிக்ஷா நாங்களும் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இரவு நேர வணக்கம் கொழும்பா இந்த ஸ்டீவன் டெய்லர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணமனார் செந்தில் நதி சுதன் வந்திருக்கிறாரு. அம்மன் வாழ்த்துக்கள்ந்திருக்கிறாரு. நீலமேகம் தேவி வந்திருக்கிறாங்க. இரவு வணக்கம் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார் என்பதை சொல்லிருக்கிறாரு. இதே போல நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. யாரு சுபா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. சுதன் வந்திருக்கிறாரு, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. இறைய மாலை வணக்கம், மாலை போய் இரவாயிடுச்சு. சுரேஷ் நாவர்காடு வந்திருக்கிறாரு. இதே போன்று இனிய வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் எல்லாருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. நாகராஜ் கே பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. அன்பான வணக்கம் சொல்லி மில்டன் வந்திருக்கிறாரு. கொழும்பு 15 ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாரு. மல்வானிலிருந்து மாவனிலிருந்து நிஷா வந்திருக்கிறாங்க. இனிய வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே சுபர் சுபர். யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாரு விழுவத்திலிருந்து. இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. ரசுல கம குசிலராஜ் ஓகே, அவர் அப்போ போட்டது இப்போ வந்திருக்கு. ஓகே இந்துக்கள் அரசு வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. சத்யா வந்திருக்கிறாங்க. ஹேட்டன்ல இருந்து எல்லாரையும் நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ளலாம். ஹாப்டன் நவீனும் வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் எடுத்து சுபரான பாடல் கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு விடுமுறை கொண்டாட்டம் நேரம் 8:43. தங்கமகன் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் ரொம்ப சேர்ந்து பாடினோம். அந்த படம் வெளியே

0: சென்ற பாடல்கள் எல்லாம் உங்கள் இதயங்களை தொட்டு செல்கிறது. பாடும் நிலாவில்
1: சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தால் சொத்து சுகம் தேவையில்லை.
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. திரை உலகின் நட்சத்திரம்
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் கபிலன். ஜித்தன் திருவடிக்காக வருகிறது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டும். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

ஓகே, ஒலுக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்து பாடும் நிலார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்று உங்களுடன் இணைந்திருப்பாங்க சங்கர். இன்று நல்லும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறும் நான் ஜி ஆறு. தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன், குட் நைட் மக்கள்.

நன்றி ஜி ஆர். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். இப்போது முதல் நீங்க எஸ்பிபி அவர்களின் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது சரியாக 9:01.

பாடும் நிலா நிகழ்ச்சி அப்படிங்கும்போது மெலோடியா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்க. பட் இருந்தாலும் எஸ்பிபி வந்து எல்லா மாதிரியான உணர்வுகளுக்குமே பாடல்கள் பண்ணியிருக்காரு. எஸ்பிபி வந்து இந்த ஒரு பாடகர் இந்த பாடல் தான் பாடுவார் அப்படின்னு சொல்லி நம்மளால வகுத்து கூறவே முடியாது. இருந்தாலும் ஓர் ஆயிரம் தத்துவங்களை சுமந்து வந்த ஒரு பாடல் இல்லையா. இந்த பாடலை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஹா, இப்படி ஒரு குரல் நம்மளிடம் இருந்துச்சு, சூப்பர் ஸ்டாரோட அவர் இணைஞ்சு பாடின இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு பாடின எல்லா பாட்டுமே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஹீரோ என்ட்ரிக்காக அவர் பாடின பாடல்கள் எல்லாமே தத்துவங்கள் நிரம்பி இருக்கும். அந்த மாதிரியான பாடல்கள் தான் தொடர்ந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஆரம்பம் தான் அப்படி அதிரடியாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அப்படியே நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி உங்களுக்கு பிடித்த மாதிரியான மென்மையான பாடல் கூட தரது காத்திருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0312-775-0001 அல்லது 0312-775-1111 என்று இலக்கத்தின் ஊடாக, அப்படி இல்லைன்னு சொன்னால் முகப்புத்தகம் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட பதிவு இருக்கும், அதுக்கு கீழேயும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இரவு உங்களுக்கு எப்படி இருக்குது, ஊரெல்லாம் நிறைய மழை பெய்துட்ருக்கு, ஸோ அந்த நேரத்தில் சாஃப்டான பாடல்களில் எஸ்பிபியின் பாடல்கள் கேட்குறது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயமா, அருமையான ஒரு ஃபீலாக இருக்கும் இல்லையா. ஸோ மலை எஸ்பிபி உங்களோட பேசுகிறதுக்கு, கொஞ்சம் பேசுகிறதுக்கு நானும் நிறைய பாடல்கள் தரத்துக்கும் இருக்கேன். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், உங்களோட பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில், அப்படி இல்லைனா அழைப்பினை ஏற்படுத்துங்க. இப்போது உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான பாடல் வரப்போகிறது. இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பேருமே வந்து ரெண்டு துருவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒருவர் வந்து பவர் பேக்டாக எஸ்பிபி பாடும்போது மற்றொரு அதோடைய மேன்மையாக கொண்டு போவார், ஆனால் கேட்கும்போது வேறு லெவல் வைபாக இருக்கும். எந்த ஜென்ரேஷனுக்குமே பொருந்துகிற மாதிரியான பாட்டும் எல்லா ஜென்ரேஷனும் வைப் பண்ணுற மாதிரியான ஒரு பாடல் வரப்போகுது.

0: ஆஹா, என்ன ஒரு அருமையான பாடல் இல்லையா? ஸோ பாடல் கேட்டுக்கொண்டிருக்க நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க இந்த தொலைபேசி இருக்குங்கள் 0123-7755-0001 அல்லது 0123-7755-1111 என்ற இலக்கத்தினோடாக பார்க்கலாம் இப்போ நம்மோட பேச வந்திருக்கும் அந்த நேர் யார் அப்படின்னு சொல்லி. வணக்கம். சரி, வந்த நேர் அப்படியே போயிட்டாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அழைப்பில் அடுத்தும் ஒருவர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இது? யார் பேசுறீங்க? எட்டியாந்தோட்டை மட்டும் கேக்குது. உங்க பேர் என்னது?
1: விஸ்வநாத் சார்.
0: விஸ்வநாத், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போ நலமா உச்சாமக்கேன்னு ஷோ எல்லாம் கேட்டுக்கொண்டு அருமையான பாடல், ஆரம்பத்துல அருமையான பாடல் தந்து கொண்டிருக்கீங்க
0: சார். அதிரடியா தந்துட்டு இருக்கமா?
1: பாட்டு
0: வச்சிருக்கேன், யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: அன்பான அறிவிப்பால் உங்களுக்கும்
0: வணக்கம். வணக்கம். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க சொன்னா, ஃபேஸ்புக் பக்கம் போங்க. எப்போதுமே இரவு நேரத்தில் அப்படியே ரேடியோ ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் உலாவது தானே வழக்கம். அப்படி உலாவும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வசந்தம் எஃப்எம்மோட பேஜுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல் வேணும், இல்லை என்ன மாதிரி பாடல் பிடிச்சிருக்கு, இல்லை நிகழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது கூட பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அழைப்பினை ஏற்படுத்துங்க. எங்களோட வளமையான இலக்கங்கள் தான் 0123-7755-0001. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா 0123-7755-1111 என்ற இலக்கத்தினோட பார்ப்போம். அழைப்பில் இன்னொரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: ஃபாரூக்.
0: ஃபாரூக்,
2: எஸ்,
0: ரேடியோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோமா? கொழும்பு 13 நீங்க போடுற ரேடியோ கொழும்பு 13 கேட்கும் போல
2: இருக்கு.
0: என்ன பாட்டு கேட்டுறீங்க? அப்புறம் என்ன வேலை செய்யறீங்க? மழை காலங்கள்ல எப்படி இருக்கு உங்களோட வேலையெல்லாம்?
2: சரியான கஷ்டம் சார், சரியான கஷ்டம்.
0: அப்படியா?
2: சரியான கஷ்டம். மழைக்காலத்துல
0: சாதாரணமா எவ்வளவு நேரம் வேலை செய்வீங்க? காலையில் எத்தனை மணிக்கு உங்களோட வேலை?
2: காலை 6 போவோம் சார். காலை 6 போல 7 வருவோம் சார்.
0: இரவு 7 வருவீங்க? வந்தா அப்படியே ரேடியோட தானா?
2: மறந்துட்டீங்களே
0: நீங்க. இப்ப அடுத்தும் ஒரு பாடல் வரப்போகிறது, பாடல் கேளுங்க எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க.
3: ஒத்தக்காரில் நின்று ஒத்துக்காமடிச்சிருச்சான்.

போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விஜயகாந்தோட டான்ஸ் தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ரொம்ப அருமையான ஒரு பாடல், எனக்கும் மிக பிடித்த விஜயகாந்த் பாடல்களில் எஸ்பிபி பாடின இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட குரலுக்கும் அவரோட டான்ஸுக்கும் ஏத்த மாதிரி இருக்கும், அவரோட வாய் அசைவுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் நம்மளோட எஸ்பிபி அவர்களோட குரல். ஸோ ஒரு சிறப்பான ஒரு பாடல் பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0312-775-0311 அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா 0312-775-111 என்ற இலக்கத்துக்கு வந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் எல்லா மாதிரியான பாடலும் பாடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா எஸ்பிபி அவர்கள். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் இடைக்காலத்தில் வந்த ஒரு பாடல் தான், பட் இருந்தாலும் ரொம்ப இடைக்காலம் கிடையாது. கிட்டத்தட்ட நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 90களில் வந்த ஒரு பாடல் தான், பட் இருந்தாலும் இந்த பாடலோட இம்பேக்ட் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸில் அந்த ஃபர்ஸ்ட் லைன் பாடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிபியோட இம்பேக்ட் அந்த பாட்டுக்குள்ளே தெரியும். ஸோ இந்த பாடல் கேட்குறதோட என்ன பண்ணுங்க, அப்படியே டக்குன்னு ஃபேஸ்புக்கில் போயிட்டு என்னோட ஃபோட்டோ இருக்கும், பக்கத்துலேயே எஸ்பிபி சாரும் இருப்பார், அந்த ஃபோட்டோ கீழே உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபியின் பாடல் இல்லை இந்த பாடல்களோடு இருக்கிற நினைவுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அதையும் நான் வாசிக்கிறதுக்கு எனக்கு மிக இலகுவாக இருக்கும். அடுத்த ஒரு பாடல் வருது, பாடல் கேளுங்க, அழைப்பினையும் ஏற்படுத்துங்க.

0: எஸ்பிபி அவர்களோட எல்லா பாடல்களுமே ஒரு மாதிரியான வைபை கொடுக்கும் இல்லையா? சில பாடல்கள் நம்மளை அப்படியே ஃபீல் பண்ண வச்சிடும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடல் ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு மிக்ஸ் இருந்துச்சு. காற்றலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாடும் நிலா கேட்டுட்ருக்கீங்க. நீங்களும் என்ன பண்ணலாம், அழைப்பினை ஏற்படுத்தி எங்களோட பேசலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் இருக்க என்னோடய ஃபோட்டோவுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியும் கேட்டிருந்தேன். ஸோ அழைப்பினை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் 01122775 அல்லது 01122775 இலக்கத்தினூடாக அழைப்பினை ஏற்படுத்தலாம். பார்ப்போம் இப்போ யார் அழைப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? பிடிக்குமா? இந்த பாடல் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோடதுல அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது பாடல்கள் இருக்கா? என்ன பாடல் அது? யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? சரி, அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ளலாம்? எல்லாரும் நினைத்துக்கொள்ளலாம். நன்றி. சரி, நன்றி, நன்றி, நன்றி. சரி, ஓகே. ராமஜெயத்தை தொடர்ந்து ஃபேஸ்புக் பக்கம் போவோம். யாரெல்லாம் நமக்கு வந்து கமெண்ட் பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் தொண்டமன்னாறு செல்வசந்தியிலிருந்து சுதன் வந்து வந்திருக்காரு. பாடும் நிலாவை பற்றி ஒரு அழகான கவிதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதாஸ் ஆயண்ணா இரவு வணக்கம் லிந்துலையிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாய் அண்ணா இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் மனைவி நதீரா அவங்களெல்லாம் சேர்ந்து கேட்டுட்ருக்காங்களாம். எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகேஎஸ் ரோட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அன்பான இரவு வணக்கம் ஏராவூர் நாளிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிய இரவு வணக்கம் சகோதரா, பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் ஆரையம்பதி அப்படின்னு சொல்லி. ஆரையம்பதியிலேருந்து இதய ரத்தினம், ஆஹா எவ்வளோ அருமையான ஒரு பேர் இல்லையா? அதை தாண்டி ஆயண்ணா வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மாத்தலை வாரிய புலையிலிருந்து நீலமேகம் தேவி நினைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பான இரவு நேர வணக்கம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன தம்பின்னு கூட கூப்பிடலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்டன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட சொந்தங்கள் இரவு வணக்கங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் இரவு வணக்கம். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயண்ணா இரவு நேரம் வணக்கம்னு சொல்லி நிகழ்ச்சி சூப்பர் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாகரையிலேருந்து சிவேந்திரன் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அக்கறைப்பற்று அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபிள்ளை சொல்லியிருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் அல்ல எஸ்பிபியோடு இருக்கும் உங்களுக்கான நினைவுகளையும் வந்து கருத்தில் பதிவிடலாம். ஏன்னு சொன்னால் பாடும் நிலா அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நினைவுகளுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும் ஏதோ ஒரு பாடல் கேட்போம், இல்லை யாரோட ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இவரோட பாடல்கள்லாம் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கவலையில் இருப்போம். சில நேரம் அந்த குரல் தரும் கவலை அந்த கவலையை மறந்து அந்த இசையை ரசிக்க வச்சிடும். ஒரு மியூசிக் டிரெக்டர் என்ன தான் மெட்டமைச்சு இசையமைச்சிருந்தாலும் கூட அந்த பாடலுக்கு உயிரோட்டம் கொடுக்கறது வந்து அந்த பாடகர் கையிலையும் இருக்குது. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காதல் தோல்வி பாடலாக இருக்கலாம், இல்லை சோக பாடலாக இருக்கலாம், அதுக்கான உயிரோட்டமாக இருக்கும். அப்படி இல்லை இந்த பாடலில் நீங்கள் ஹாப்பியாக தான் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் இருக்கும். அப்படி இல்லை இந்த இடத்துல சார் கொஞ்சம் வைபாக பாடுங்க, இப்போ தானே நம்ம இந்த வைப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் எனர்ஜி வேணும் அப்படின்னா சிரிக்கணும் அப்படின்னா கூட சிரித்து கூட பாடுவார். ஸோ அந்த மாதிரி எல்லா மாதிரியான பாடல்களும் பாடியிருக்கார் எஸ்பிபி. ஸோ அவரோட பாடல்களுக்காக இந்த ஒரு பாடல் தான் இந்த மாதிரியான பாடல் தான் இல்லாமல் எல்லா மாதிரியான பாடல்களும் எனக்கு முடிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்தும் அவரோட இன்னொரு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வருது, கேட்டு மகிழுங்க.

மன்னிக்க வேண்டுகிறேன், ஏன் சொன்ன நான் ஒன்று எதிர்பார்த்தேன், ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒன்று நடந்துருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்பிபி அவர்களோட இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக வச்சுருக்கேன், கேளுங்க, கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடுங்க.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டு வந்திருந்தோம். சுபாஷ் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரன் இசையில் முகம் என்ன முகம் என்ன. ஆஹா, இந்த பாடலை தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நுவரெலியாலிருந்து புஷ்பகாந்த் அவர்கள் தன்னோட காதல் மனைவி தனுஷாக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பினை ஏற்படுத்தலாம், ஏற்படுத்தி நினைச்சுக்கொள்ளுங்க. 0301 775 0001 அல்லது 0301 775 1111 இலக்கத்தினோடாக பார்க்கலாம் நம்மோட பேச வந்திருக்கும் அந்த சொந்தம் யார் அப்படின்னு சொல்லி. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: சார், தயாலன் சார்.
0: தயாலன், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்
0: சார். நலமா இருக்கீங்களா
1: சார்?
0: நலமா
1: இருக்கேன்.
0: என்ன செய்றீங்க நீங்க? வியாபாரம். எவ்வளவு சின்ன வியாபாரம் அது? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தா? நமக்கு இது போதும் அப்படின்னு மனசுல இருந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்ல இல்லையா? அதான் இல்லையா, இந்த மலை கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அதுதான் எல்லாருக்கும் அப்படித்தானே இல்லையா? சரி சரி, ஓகே.
1: ஒரு தெய்வத்தோடு உரையாடுகின்ற உணர்வு ஒண்ணு சார் எனக்கு ஏற்பட்டிருக்கு.
0: ஆஹா, அவ்வளவு உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு நன்றி தான் சொல்லலாம். அது சரி, அது சரி இல்லையா? சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. எஸ்பிபியின் பாடல்கள் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்
1: சார்? எனக்கு ஒரு பாடல் இந்த நிகழ்ச்சியில் தரீங்களா சார்?
0: நீங்க சொல்லுங்க, நான் முயற்சி செய்யறேன்.

0: கைகள் தானாய் கோர்த்தாய், கட்டி முத்தம் தேனாய் வார்த்தாய், இன்பம் இன்பம் சிங்கார லீலா. இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாள் அன்பே அன்பே. சார், அந்த பாடல இந்த நிகழ்ச்சிக்கு தாங்க சார், அன்பு மனை ரமாவுக்காகவும்
1: பாடல்கள் கேக்கும் போது வந்து அவரோட நினைவுகள்ல கேக்குற பாடல்களும் இல்ல அவர் நினைவால நீங்க விரும்பி கேக்குற பாடல்களையும் தரத்துக்கும் முயற்சி செய்யற. சோ தொடர்ச்சி என்ன பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் போயிட்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பினையும் ஏற்படுத்துங்க. ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தர முயன்றால் தருகிறேன். இப்போவுமே ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வரப்போகிறது. இந்த பாடல் மே மாதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில். இந்த பாடலில் நம்ம எஸ்பிபி கொடுக்குற அந்த ஃபீல் இருக்குல்ல, கேட்டாதான் புரியும். அது கேட்டு பாருங்கள்.

மின்னலை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இல்லையா? நான் பாடல் ப்ளே பண்ண முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பாடலை கேட்கும்போது அவர் பாடின அந்த வரிகளை அவர் உச்சரிக்கும் விதத்திலேயே அந்த பாடலும் அந்த பாடலில் இருக்க காதலும் புரியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நிஷாந்த் இணைந்துட்டு சொல்லியிருந்தாங்க. தன்னோட ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல வந்து ஒரு நேர் கேட்டிருந்தார் இல்லையோ, ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவருக்காகவே இந்த பாடல் கேட்கலாம். அந்த பாடலை கேட்குறதோட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல் வேணும் அப்படி இல்லைன்னு சொன்னால், என்ன மாதிரியான நினைவுகள் உங்களுக்கு எஸ்பிபியோட இருக்குது அப்படிங்கிறதை கூட பகிர்ந்துக்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112-775-0001 அல்லது 0112-775-0112 இலக்கத்தினோட, அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளோட முகப்புத்தக பக்கம் போங்க. போனீங்கன்னு சொன்னால் அங்கேயும் உங்களுக்காக எஸ்பிபி அவர்களோட நானும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஏ இதான் என்ன செய்ய, நேரில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, ஏஐயின் உதவியோடு அவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரியான ஃபோட்டோ இருக்கிறதே ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அப்படி ஒரு ஃபோட்டோ இருக்கும், வாங்க வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போது இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8.

எஸ்பிபியின் குரலில் காதல் ரோஜாவே. ஒரு பாடல் அல்ல, பிரிவை பேசும் ஓர் உயிர், கண்ணுக்குள் நீதான் என்ற வரியில் காதல் மெதுவாக கரைகிறது. ஒவ்வொரு சுவாசத்திலும் ஏக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு வரியிலும் நினைவுகள் நிறைந்திருக்கின்றன. ஏஆர் ரகுமானிசையில் அமைதியாக அழுகிறது. எஸ்பிவியின் குரல் மனதை நினைக்கிறது. அதனால்தான் இந்த பாடல் இன்னும் உயிரோடு இருக்கிறது. இந்த பாடலில் இதை தாண்டி எனக்கு மிக பிடிச்ச ஒரு வரி இருக்கு. என்ன தெரியுமா? வாயில்லாமல் போனால் வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே, முள்ளோடு தான் முத்தங்களோ சொல். ஆஹா, காதலின் வரியையும் காதலின் வழியையும் பிரிவையும் இவ்வளோ அழகான வரிகளில் ஒருத்தர் தந்திருக்கும் போது அந்த வரிகளுக்கு அப்படியே உயிர் கொடுத்துருப்பார் தன்னோட குரலின் மூலமாக எஸ்பிபி. அதனால்தான் அவர் என்றும் பாடும் நிலா அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த கொண்டாட்டத்தோடு ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு அவரோட. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கூட என்னோட இணைந்துட்டு கேட்கலாம். கேட்பதற்காக அலையுங்கள் 0312-775-0001 அல்லது 0112-775-1111 இலக்கத்தினூடாக பார்க்கலாம். அடுத்தும் ஏராளமான பாடல்கள் இருக்கு உங்களுக்காக, நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இந்த இரவு பொழுதை இனிமையாக மாற்றலாம். அப்படியே ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, என்னோட எஸ்பிபியோட ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு கீழேயும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. பதிவிட்டீங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். ஏராளமான பாடல்கள், ஏராளமான நினைவுகள் இந்த பாடல்களை ப்ளே பண்ணும்போது உங்களுக்குமே வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து எஸ்பிபியை வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இன்றைய காலகட்டம் இல்லை, இன்றைய காலகட்டத்திலும் வந்து எஸ்பி வந்து எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு நினைவு தந்துட்டு போயிருப்பார். அது எந்த காலத்தில் பிறந்தவங்களாக கூட இருக்கலாம், 2K கிட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் 90s கிட்ஸாக இருக்கலாம், 80s கிட்ஸாக இருக்கலாம், 70s கிட்ஸ் கூட அவரோட பாடல்கள் மிக அருமையான பாடல்கள் வைத்திருப்பார். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெலடியான பாடல்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஹைபீட்டான பாடல்கள் வந்தாலும் கூட சிறப்பாக இருக்கும் அவரோடது. ஸோ அந்த வகையில் அடுத்தொரு பாடல் உங்களுக்காக கேட்டு ரசிப்போம்.

0: அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அருமையான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 இலக்கத்தினூடாக பார்க்கலாம். இப்போது நம்மோடு பேச இணைந்திருக்கும் அந்த சொந்தம் யார்னு சொல்லி. ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? நினைவு ஏதாவது ஞாபகம் இருக்கா?
1: நான்
0: பாடிருவேன், பட் எஸ்பிபி ஷோல நான் பாடி அந்த இத குறைக்க வேணாம் அப்படின்னு பாக்குறேன். சரி, ஓகே. அருண்மொழி, என்ன செய்றீங்க நீங்க?
1: நன்றி.
0: அருமையான ஒரு பாடலை நினைவூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பாடல் தர்றதுக்கு முன்னாடி நீங்களும் என்ன பண்ணுங்கள், முக புத்தகம் பக்கம் வாங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் இல்லை உங்களுக்கு பிடித்த நினைவுகள் என்ன இருக்குது எஸ்பிபியோட? காலத்தோடையே சேர்ந்து அவரும் நம் வாழ்க்கையில் இணைந்திருப்பார் இல்லையா? ஸோ இந்த காலகட்டங்களில் இப்படி இருக்கும்போது இந்த பாடல் கேட்கும்போது எனக்கு இப்படி ஒரு நினைவு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். காதல் காதல் வலி அப்படின்னு சொன்னால் 1000 சிங்கர்ஸ் வந்து போகலாங்க, 1000 பாடகர்கள் வந்து போகலாம். இவரோட வரிகளில் கேட்கும்போது இல்லை இவரோட குரலில் இந்த வரிகளை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஜமாலுமே அந்த ஃபீல் நம்ம மனசுக்குள்ளே தட்டி பார்க்கும் இல்லை எட்டி பார்க்கும். அந்த வகையில் அடுத்தது நம்மக்கிட்ட இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் தரப்போகிறோம். சிவானி கேட்டிருந்தாங்க, என் காதலே என் காதலே இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி, என்ன சொல்லலை, என் காதலிங்கிற பாடல் என்கிட்ட வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக அந்த பாடல்

0: அருமையான ஒரு இரவு வேளையிலே பாடும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எஸ்பிபியின் அருமையான பாடல்கள், மாறுபட்ட பாடல்கள் உங்களுக்காக தந்துட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துவதற்காக 0112-775-0001 அல்லது 0112-775-1111 இலக்கத்தினோடாக அழைப்பினை ஏற்படுத்தலாம் அல்லது ஃபேஸ்புக் பக்கமாகவும் கூட இணைந்து கொள்ளலாம். இப்போது பார்ப்போம் நம்மோட பேச வந்திருக்கும் நம் சொந்தம் யார்னு சொல்லி. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம். உங்கள் அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கே. வானொலி பெட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் வரீங்களா? ஹலோ, சரி. இரவு நேரம், ஊரெங்கும் வானிலை கொஞ்சம் சீரில்லாமல் இருக்கிறதுனாலையோ தெரியல, அவங்களோட இணைப்பு சரியாக நமக்கு கேட்கல. பாப்பம் நம்மோட பேச வந்திருக்கும் அடுத்த சொந்தம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்மா, யார் இது?
1: நான் கேக்கணும், ஆஷா பேசுறேன்னா.
0: யாருமா?
1: ஆஷா.
0: ஆஷா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ட்ரிங்கோல இருந்து பேசுறேன்னா.
0: ட்ரிங்கோல இருந்து பேசுறீங்க. ட்ரிங்கோக்குமே மொத்த வசந்தம் எஃப்எம் நீங்க தான் ஒளிபரப்புறீங்களாமே.
1: கேக்கலண்ணா.
0: எப்படி கேக்கும்? ரேடியோ சவுண்ட குறைங்க.
1: சரிண்ணா, சொல்லுங்க.
0: ஓகே, என்ன பேர் சொன்னீங்க? உங்களோட ஆஷா தானே?
1: ஆமா அண்ணா.
0: ஆஷா, என்ன செய்றீங்க நீங்க?
1: ஒரு
0: பாடல் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது இருக்கா?
1: போறீங்க.
0: நினைவுகள் இல்லையா? பாடல் கேட்கும் போது அந்த பாடலோட சேர்த்து அவங்களோட நினைவுகளையும் பகிர்ந்து விருப்பப்படுறாங்க. அதைதான் நானும் கேட்கிறேன். எஸ்பிபியின் பாடல், அந்த பாடலோட இருக்கிறவங்களோட நினைவு, அதையும் என்னோட பகிர்ந்துக்கலாம். அழைப்பில் இன்னும் ஒருவர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: ஹலோ. இரவு நேரம் வணக்கம்.
0: வணக்கம். மறுபடியும் உங்க பேரை மட்டும் ஒரு முறை சொல்லுங்க எனக்கு.
2: என்னங்க மகன்?
0: உங்களோட பேரை மட்டும் எனக்கு ஒரு முறை
2: சொல்லுங்களேன்.
0: சரி, என்ன செய்யறீங்க நீங்க?
2: நான் மகன் தேசிய சத்தியில மூன்று புள்ளியா ஜூட்டையில இருக்கிறேன். இப்ப தேசிய
0: என்ன என்ன நேரம் காலையில நீங்க வேலை தொடங்குவீங்க?
2: மகன், காலம் அதாவது நாங்கள் எங்கோ காலமே சேர்ந்த ஒரு பகலும் ஒரு இரவும் காலம் போகணும். பழைய கிழமை போட்டு ஒரு இரவும்
0: என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: உன்னை பார்ப்பதற்கே உயிரே உருகுது
0: வேணுமா உங்க குரல்ல கேட்டுட்டமே குரலில் அந்த இளமை இன்னும் இருக்கு.
2: சரி
0: நன்றி நன்றி நன்றி
2: மற்றும் உங்களுக்காகவும் மற்றும்
0: மிக்க மகிழ்ச்சி நன்றி. ஆஹா, அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போதே எஸ்பிபிக்கு வந்து வயது இல்லை கிடையாது. ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இப்போ இருக்கிறவங்க வரைக்குமே பாடியிருக்காரு. அதனால் பாடும் நிலால நம்ம பாடல்கள் தரணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வாரமும் வருடங்களை கணக்கிட்டு பாடல் தந்தாலே 1000 பாடல்கள் தரலாம். அந்த வகையில் அடுத்ததாக ஒரு பாடல் எடுத்து வச்சுருக்கேன். இளவேனில் அருள்மொழி கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக அந்த பாடல் வருது. நாமளும் கேட்டு ரசிப்போம்.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8.

பாடும் நிலா கேட்டுருக்கோம். சரி, ஏராளமான எஸ்பிபி அவர்களின் பாடல்கள் தந்துட்டுருக்கோம். அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் அப்படிங்கும்போது ஏதோ காதல் சொட்ட சொட்ட ஒரு பாடல் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது காதல் சொட்ட சொட்ட ஒரு பாடல் கிடையாதுங்க. இது வந்து சிட்டுக்குருவி படத்தில் வந்து ஒரு பாடல் உங்களுக்காக. இந்த பாடல் ஏன் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சின்ன வயசில் நான் சிறிய வயதில் இருக்கும்போது இந்த பாடல் ஒரு முறை தொலைக்காட்சியில் போட்டாங்க, ஒளிபரப்புனாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த பாடலின் படமாக்கியிருக்க விதம் இருக்கு இல்லையா, அந்த படமாக்கியிருக்க விதம் வந்து எனக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு கொஞ்சம் பெரியவன் ஆகும்போது அந்த பாடலில் மியூசிக் பண்ணியிருக்கவங்க எப்படியெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் வேரியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூரிப்பு இருந்துச்சு. அதன் பிறகு எஸ்பிபியின் குரலை கேட்க கேட்க, ஓஹோ இந்த பாடலில் இந்த சிச்சுவேஷனாக இருக்கலாம், அல்லது இந்த பாடலுக்கு இசையமைப்பாக இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி நம்மளோட எஸ்பிபி அவர்களோட குரல் என்னெல்லாம் மாயாஜாலம் இந்த பாடலுக்குள்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பூரிப்பு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடல் வந்து சாதாரணமாக ஒரு பாடலாக வந்து கடந்து போயிட முடியாது. காரணம், இந்த பாடலுக்குள்ளே ஏராளமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஒலிக்கலவைகள் எல்லாம் இருக்கும். இது என்ன பாடல் அப்படின்னா, இதுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா அவங்க தான் இசையமைச்சிருக்காங்க. இளையராஜா எஸ்பிபி சேர்ந்து ஏராளமான பாடல்கள், சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்கள் நமக்கு தந்திருக்காங்க. பாடகி பி சுஷிலா எஸ்பிபியோடு சேர்ந்து இந்த பாடல் பாடியிருக்காரு. இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி இருக்கும், அந்த ஜோடியே இன்னும் ரெண்டு இன்னொரு ஜோடியாக இருக்கும், ஒரு ஜோடி இன்னொரு ஜோடியை பார்த்து கதை சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த பாடல். என்ன பாடல் சொல்ல வரேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போது தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் அந்த பாடல்.

0: அருமையான ஒரு பாடல் எஸ்பிபியின் குரல்களில். நேரம் போறதே தெரியல இல்லையா, எஸ்பிபியின் பாடல்களை கேட்கும்போது நேரமும் மிக வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் என்னோட அழைப்பினை ஏற்படுத்தி பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312 7 7 5, 0001 அல்லது 0312 7 7 5 1 1 என்ற இலக்கத்தினூடாக பார்ப்போம் அழைப்பில் இருக்கும் சொந்தம் யார்னு சொல்லி. வணக்கம், யார் இது? ஐயாக்கன். எப்படி இருக்கீங்க? நலம் நலம் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க ஐயா நீங்க? கேட்டுட்டு இருக்கீங்க, சரி. மத்த நேரங்கள் என்ன செய்வீங்க? வேலையா இல்ல வீட்டுல தான் இருக்கீங்களா? சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. பாடும் நிலாவின் எஸ்பிபியின் பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்னது?
1: பாடும் நிலாவில் பெரிய கதை உண்டு.
0: அப்படியா?
1: நான் வந்து 1969 எழுதுகளில் சிவனா இருக்கும் போது முதல் பாடல் வந்து முதல் ரம்பா, இரண்டாவது பாடல் சாந்தி நிலையம், மூன்றாவது பாடல் தான் அடிமை பெண் ஆயிரம் ஆயிரம் நிலவே
0: ஓர் ஆயிரம் நிலவேவா.
1: அந்த பாடலை பாடினாரே அச்சுதாஸ். அப்போது அந்த காலகட்டத்தில் தினபதி என்ற ஒரு பத்திரிகையில வெளியிட்டிருந்தாங்க சினிமா பகுதியில். அந்த சினிமா பகுதியில நான் அவருடைய எஸ்பி பாலசுப்ரமணிய விண்ணப்பத்தை கேட்டு
0: அப்படியா
1: அப்போது அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே அவருடைய விளாசத்தை எனக்கு வந்திருந்தார். நான் அப்போது தெரியாயிரம் தான் இருந்தேன், தெரியாய மாத்திரை பகுதியை தெரியாயிரம் தான்
0: இருந்தேன். ஐயக்கன் ஐயா, உங்க அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. தெனியா இலையோட நம்ம இந்த கதையை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த வாரம் தொடருவோம், சரியா? சரி, ஓகே, முயற்சி செய்யறேன். தரத்துக்கு நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. சரி, அவரை தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளோட நினைஞ்சுக்க போகும் அடுத்த சொந்தம் யார் அப்படின்னு சொல்லி. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யாருமா இது?
2: நானும்
0: சுகமா இருக்கிறேன். அம்மா என்ன செய்றீங்க நீங்க?
2: நான் வீட்ல
0: இருக்கேன். அப்ப இரவு பொழுதெல்லாம் ரேடியோ தானா? ரேடியோ தான் கேட்டுட்டு இருப்பீங்களா எப்பவுமே? உங்களுக்கு சொல்லுங்க, எஸ்பிபி எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு எஸ்பிபி
0: என்ன
2: பாட்டு?
0: நன்றி. யார் யார் இருக்க?
2: அனைவருக்காகவும்
0: கேக்கலாமா? நன்றி நன்றி. சரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட பேசணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இருக்காங்கிறது புரியுது. இரவு நேரம் கூட பாராமல் அனைவருமே ரெடியாக இருக்காங்க நம்மளோட பேசுகிறதுக்காக. பட் நேரம் காலம் தான் காணவுது. இருந்தாலும் பரவாயில்லை, ஃபேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு முறை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை அடைய வேண்டிய காலம் சூழல் நமக்கு இருக்குது. எஸ்பிபியின் பாடல்கள் அல்லது எஸ்பிபியை பற்றிய சுவாரஸ்யமான ஏராளமான கதைகளையும் வர வர வாரங்களில் உங்களுக்காக தர்றதுக்காக நான் காத்திருக்கேன் பாடும் நிலாவில். இப்போ ஃபேஸ்புக் பக்கம் போயிட்டு யாரெல்லாம் அவங்க எஸ்பிபியின் பாடும் நிலா நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹாய் தம்பி அப்படின்னு சொல்லி இலங்கை விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் அவங்க, அப்துல் கபூர் அவங்க தான், மாக்கலையிலிருந்து. இன்றைக்கி எஸ்பிபி பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு தளபதி திரைப்படத்திலிருந்து இசைஞானியோட பாடல் ஒன்று கேட்டிருக்காரு. இன்றைக்கும் கிடைக்கிறது இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்ட பாடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்பிபி அண்ட் ஜெயஸ்தாஸ் பாடின காட்டுக்குயில் மனசுக்குள்ளே, நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே கொடுத்துருந்த அந்த பாடலை. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான சொந்தங்கள் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹட்டன் கலாதேவி, ஐயா துறை, முருகதாஸ், தவிஷ்கா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் அண்ணா, பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்பான வணக்கம், பாடும் நிலா நிகழ்ச்சியில் நானும் இணைகிறேன் அப்படின்னு சொல்லி அவனாசி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மும்தா சொல்லியிருக்காங்க, அன்பான இரவு வணக்கம் சங்கர், பாடும் நிலா, எஸ்பிபி பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள். செந்தமிழ் செல்வன், இணைஞ்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லி சொல்லியிருக்கார் வந்து சுப்பிரமணியம் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஏராளமான சொந்தங்கள் இணைஞ்சிருந்தீங்க இன்றைக்கி பாடும் நிலா நிகழ்ச்சியில். ஏராளமான நேர்கள் கேட்ட பாடல்களையுமே வந்து நான் முடிந்த அளவில் தேடி தேடி தந்திருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் வந்து எஸ்பிபியோட நினைவுகளில் பகிர்ந்திருந்தேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடை பெற்று போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அழைப்பினை ஏற்படுத்தினவங்க, என்னோட பேசினவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. நிறைய புது சொந்தங்களோட பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எஸ்பிபி அவர்களின் ரசிகர்கள் எவ்வளோ பேர் இன்னும் இந்த இரவு பொழுதில் கூட ரேடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்குமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. வரும் வாரங்களில் உங்களுக்கு பிடித்த மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான பாடல்கள் தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கிறதுக்காக நானும் ரெடியாக இருக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு பாடல் உங்களுக்காக தர்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வான் நிலா நிலா அல்ல, எம்எஸ்வியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடும் நிலா, எஸ்பிபி அவர்களோட குரலில் ஒரு அழகான பாடல் வரப்போகிறது. இந்த பாடலோடு இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து விடை பெற்று போகும் நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் உங்கள் என்றும் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க. இரவு வணக்கம் அனைவருக்கும்.

0: ஊத்தி புட்டியப்பா.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: எதான் தொலைச்ச?
1: எப்படா தொலைச்ச?
0: ஜஸ்ட் நவ்.
1: எதடா தொலைச்ச?
0: ஹார்ட் தலைவா.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: Carlos María.
1: ஹலோ
0: ஹலோ அஞ்சலியா, நான் தான்
1: பேசுறேன்.
0: செப்பண்டி வெய்யண்டி, அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்.
2: ரைட் ரைட் டபுள் ஒன், ரைட் ரைட் டபுள் டூ, ரைட் ரைட் டபுள் த்ரீ.
0: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால ரம் அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான். ஓட்டுறா அவனை.
3: ஐயா நாயக் கல் நாயக்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும்

0: ஏண்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: Dear friends, நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்கள் எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நீ நான் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு மே மாதம் 17 திகதி ஞாயிற்றுக்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளையும் கூட அப்படியே சூப்பரான ஒரு காலை பொழுதுல உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்றைய தினத்துல வந்து ஏராளமான சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம அழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 03-2-7-5-0-0-1 அதே போல 03-2-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

ஏராளமான உறவுகளும் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஹாய் அன்பான காலநீர வணக்கம் சொல்லி சுபா யோகா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலநீர வணக்கம் சிஸ்டர் சொல்லி சாரா பிரபா வத்தலையில இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலநீர வணக்கம் விஜயகுமார், தீபா, விதுரா, அலெக்ஷா, லக்ஷான், சாந்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் மிக உற்சாகமான காலை வணக்கம் இனிதாகட்டும் இன்றைய நாள் எல்லோருக்கும் சொல்லி கிருஷ்ணகிரி மாதவராமன் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் வெள்ளவத்தையிலிருந்து ராஜகோபால் பாலாவும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிய காலை நீர் வணக்கம் சகோதரி வசந்த முருகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் சொல்லி ரஜினாட் நாவற்காடிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சகோதரி மஸ்கெலிய கங்கைவத்தையைச் சேர்ந்த டிலான், டிஷான், சஜீவன், கமிஷ்கா, லுக்ஷனா, ரித்திகா, சச்சுன், தனு ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி மற்றும் அன்பான வணக்கங்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு நினைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி பலரெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி கொஸ்லந்திலிருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான இனி கால நேர வணக்கம் சொல்லி நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

கொட்டிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

சந்த் ஸ்டாரல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் பேஸ்புக் வழியாகவும் தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனி காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்களும் சகோதரியே. நானும் நிகழ்ச்சியோடு பங்குடா வழியிலிருந்து சுதாகர் மேகலா நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மகள் அக்ஷயா பார்கவே, ஷர்வின் அம்மா காளிமுத்து அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியான காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் நலமாக அமைந்திரு நாள் வாழ்த்துக்கள் சொல்லி கலகா சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி பிரசாத் சிராஜ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஒரு பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சந்துனி, நலத்துடனும் வளத்துடனும் வாழ வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான், இனி கால் நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி. நானும் நிகழ்ச்சியோட சொல்லி பெரிய நினாவளியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான், இனி கால் நேர வணக்கம் சிஸ்டர். நானும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இதமான காலை நேர வணக்கம் சொல்லி பசரியூர் ஏ எஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பங்குடாவளியிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மகன்மார்களான தயாளன், தயாபரன், தினேஷ், மகள் குடும்பம் மற்றும் அம்மன்புரம் சுரேஷ், பாதுகை சின்னத்தம்பி, ராஜலட்சுமி, தனலட்சுமி ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலநீர வணக்கம் சொல்லி வத்தலை ஐயா கண்ணு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமைய வேண்டும் சொல்லி. மற்றும் சாம் குமார், ஈடன், வசந்தகுமார் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களும் இது போல உங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் அளிக்க வேண்டிய இலக்கம் 0312-7755-001 அதே போல 0312-7755-1111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.